அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 3ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் நாள்,

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 12 நடுவு நிலைமை, குரல் எண் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். இந்த குரலுக்கான டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரை: உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 முன் செல்லடா, தொடர்ந்து மதுர கீதம். காலை 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர்.

தங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 இந்த நேரம் இனிய நேரம். திரைப்பட பாடல்கள். காலை 9 அரங்கிசையில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. காலை 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் பி விக்ரம் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின். பிற்பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:10 என்னுயிர் தோழி, இதில் உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 1:55 பாடல் 1. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, இதில் வாத்சல்ய சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள், ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:00 திரைகானம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும், இதில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். இரவு 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பில்

0: எல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் ஒரு ட்ரில்லியன் டாலர். அது சரி, ட்ரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 100,000 கோடி. அதுதான் ஒரு ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் டாலர் எங்களுடைய ஒரு பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், அஞ்சி நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரைக் கண்டு உளம் நொந்து, ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனிதநேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமை இல்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15.
1: பக்தி மாலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் பி. சுசீலா பாடியிருப்பது.

0: நேரம் 6:36.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள்,

பல வகை பழஜாம், பழரசம், தயார் நிலைபானம், ஊறுகாய், ஊறுகனி, பழபார், தக்காளி கெச்சப் ஆகியவை தயாரிப்பது பற்றி சொல்லித்தரப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகத்தில் பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி வருகின்ற 28ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல், பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள், பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு, பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் ஆகியவை பற்றிய விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7414740345 மற்றும் ஒரு எண் 9487712210. தொலைபேசி எண்கள் மீண்டும் 7414740345 மற்றும் 9487712110. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. தற்பொழுது எல் நினோ என்று அழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல் நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு வருகின்ற 28ஆம் தேதியன்று 63 காலப்பட்டி பிரிவு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422266995 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டைப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம்.
மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடு

இருக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதனால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் அல்லது மேங்கோசப் 1 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண்ணணைக்க வேண்டும். நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்கள் பழுப்பதற்கு முன்பு அறுவடை செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும்.

0: உள்ளது. எனவே பழங்கள் பழுப்பதற்கு முன்பு அறுவடை செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா 30 கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பண்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பராக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். ஈரப்பதம் காரணமாக நோய்க்கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து கறவை மாடுகளில் மடி நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கால்நடை கொட்டகையை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் பராமரிக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் மடியை சுத்தம் செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்குவதுடன் மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவிலும், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில்

0: நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ANPR கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 அஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்ல அந்த சலான் வித் என்ன அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலமா ANPR கேமராஸ் மூலமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகே லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு

0: இளம் பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: காடுகள் என்றதும் நம் அனைவருக்கும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் மலைகளும் அதில் வாழும் பல வகையான விலங்குகளும் நினைவுக்கு வரும். காடுகளில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள், ஓடைகள், அருவிகள், மலைகள் யாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இவற்றில் ஏதாவது ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டாலும் காட்டிற்கு மட்டுமல்லாமல் மனித இனத்திற்கும் விலங்கினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ தண்ணீர் அவசியம். தண்ணீருக்கு மழை அவசியம். மழைக்கு மரம் அவசியம். எனவே மரங்கள் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றன. எனவேதான் தெய்வ புலவர் திருவள்ளுவர், காடு என்றால் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறுகிறார். அத்தகைய நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அரணாக உள்ள காடுகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாக்க வேண்டும். சுனாமி, வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து மனிதகுலத்தை பாதுகாக்க காடுகளின் பரப்பை அதிகரிப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படலாம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: நான் டாக்டர் கே.ஆர். அப்பர்ணா பேசுகிறேன், குழந்தை நல மருத்துவர். இப்போ நம்ம வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் வந்து மெயினாக நம்ம வந்து கண்டிப்பாக நீர் ஆகாரம் நல்லா வேணும். நீர் சத்து குறையும். ஸோ நீர் சத்து வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று ரெண்டாவது, இப்போ உள்ள சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மாம்பழம், தர்பூசணி, அந்த மாதிரி நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ வெயில் நல்லா விளையாண்டாலும் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு

வஸ்தி துணி ஆடை போட்டுக்கணும். அந்த துணி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப வேர்வையோடு எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்போது வேர்வையோடு இருந்தால் அதுக்குண்டான ஸ்கின் தோல் நோய்கள்லாம் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்வை அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்தால் வரக்கூடிய தோல் வியாதிகள் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா விளையாடலாம். விளையாண்டுட்டு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு உடை காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து வெளியில் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மாம்பழம் பலாப்பழம்ல வரப்போ சீசனில் வந்து ஈக்கள் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த ஈக்கள் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும், டைரியா வரலாம், ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை நோய் வரலாம், அப்புறம் டைஃபாய்ட் நோய் வரலாம். இப்போ உணவு மூலியமாக தண்ணி நீர் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமாக இருக்கிறதான்னு பார்த்து சாப்பிடணும். தண்ணி வந்து ரொம்ப குடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம தாகம் எடுக்குதோ இல்லையோ நம்ம தண்ணியை வந்து அட்லீஸ்ட் அந்த அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டர்ஸோ குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நீர் சத்து ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஸோ வயிற்று வலி வரும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம நீர் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். காரமான உணவு வந்து தவிர்ப்பு நல்லது, எண்ணெய் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸும் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த பாயில் பண்ணினது பொரியல் மாதிரியோ சாம்பார் மாதிரியோ ஒரு சாலட் மாதிரியோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த சில வெயில் காலத்துலேயும் சில நோய்கள்லாம் இருக்குது, அம்மை முதலிய நோய்கள்லாம் இருக்கும். இப்போ தடுப்பூசி போட்டிருந்தா அவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கு சில நோய்கள்லாம் வரலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சால் மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கணும்.

0: நேரம் 7 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இளம் ஓவியர் தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள்.
1: நான் தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் பேசுறேன். எனக்கு வயசு 17. நம்ம கோயம்புத்தூர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கதான் நான் 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். படிக்கும் போது கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. நான் ஒரு ஸ்லோ லேர்னர் அண்ட் ஸ்லோ ரைட்டர். அதனால எக்ஸாம் உள்ள பேப்பரை முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்காது. அந்த டைம்குள்ள பேப்பர் வாங்கிடுவாங்க டீச்சர்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பதட்டனாலேயே என்னால எக்ஸாம் ஃபுல்லா எழுதி முடிக்க முடியாது. எழுதுனதையும் கரெக்டா எழுத முடியாது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியாமே நான் இருந்தேன். அது கழிச்சு நேரம் பத்தாததை கவலைப்படாம எழுது நேரத்துல எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு அது அட்லீஸ்ட் திருப்தியா எழுதிட்டு வரலாங்கிற எங்க அப்பாவோட அட்வைஸ் படி நான் முடிவு எடுத்துட்டு போனேன். அதுல இருந்து நான் எக்ஸாம்ல ஃபுல் பேப்பர் முடிக்கணும்னு நான் ட்ரையே பண்ண மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவு நான் பேப்பரை முடிச்சா போதும், அதுக்கு எனக்கு வர மார்க் போதும் அப்படின்னு நான் நினைச்சு நான் எழுதினேன். ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 60-70 மார்க் எழுதுனா அதுக்கு என் டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு 55-65 மார்க்குல போட்டுருவாங்க. அது கழிச்சு எங்க அப்பாவும் டீச்சரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, எனக்கு ஆன்சர் தெரியுது, எனக்கு புரியுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது, படிக்கிறது விட எழுதுறதுல கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒன்னும் நிறைய டைம் இருந்தாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருந்தாலும் என்னால பேப்பர் முடிக்க முடியும். ஏன்னா நான் எழுதுற எல்லாமே முடிஞ்ச அளவு 90-95% கரெக்டா வந்துடும். சோ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, என்னால படிக்கவும் முடியுது, படிக்கிறது எக்ஸாம்ல எழுதவும் முடியுது. சோ நேர பார்த்தாததுங்கிற அந்த பயத்தினால மட்டும் நான் எழுத முடியலன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் பார்க்கும்போது நம்ம வந்து சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட போய் என்னை ஒரு டீச்சர் மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபியூ ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. இது கழிச்சு ஒரு பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து எங்க பரிச்சை எழுதும் போது இருக்க அந்த பேனிக் அட்டாக், அந்த ஆங்ஸைட்டி பத்தி நாங்க சொன்னோம். அவர் என்னை அசஸ் பண்ணி டீச்சர்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அது கழிச்சு ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகும்போது ஒரு IQ டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அங்க ஒரு 2-3 தடவை போகும்போது என்னோட IQ நல்லா இருக்குது, எங்க ரைட்டிங் டிஃபிகல்ட்டி மட்டும் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணி நான் ரீப்ரொடியூஸ் பண்றேன். அதுவும் இல்லாம இந்த ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் மட்டும்

அவங்க மார்க் போட்டு அதுலேருந்து திரும்பி இனி வந்து அதே சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அமுச்சு விட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சர்டிபிகேட்டா கொடுத்தாங்க. அது நாங்க போர்டுக்கு இருக்கும் போது போர்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. அது கழிச்சு நான் அந்த எக்ஸ்ட்ரா டைம் வச்சு போர்டு எக்ஸாம் எழுதும் போது 60% ஓவரால் வாங்குதுன்னா, போர்டு எக்ஸாம்ல பாதி சப்ஜெக்ட்ல 90% வாங்க ஆரம்பிச்சிட்டேன், மீதி சப்ஜெக்ட்லையும் 80% மேல வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. இது கழிச்சு நான் ஒரு யூஎஸ்ல போய், நான் யூஎஸ்ல 11th 12th படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அமெரிக்கால இருந்த நியூயார்க் சிட்டியில இஎஃப் அகாடமி ஸ்கூல்ல நான் போய் ஜாயின் பண்ணேன். அங்க எனக்கு ரெண்டு மூணு ஹெல்ப் கிடைச்சிச்சு. அங்க வந்து எங்களுக்கு லேர்னிங் சப்போர்ட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அங்க வந்து டீச்சர் வந்து எங்களுக்கு எந்த மாதிரி அக்காமடேஷன்ஸ் இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து அங்க டீச்சர் கிட்ட போய் டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு கேட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரீயா. சப்போஸ் எங்களுக்கு மட்டும் ஒரு அடிஷ்னலா சொல்லித்தரதுக்கு பாப்பாங்க ஒரு ஃப்ரீ லெசன்ல, அந்த மாதிரி என்னென்ன ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த கிளாஸ்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு பிளானிங்ல கஷ்டம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கரெக்டா பிளான் பண்ணி தருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கவங்க இருக்கிற லேர்னிங் டிஃபரன்சஸ் இருக்கு சொல்ற கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு லேர்னிங் டிஃபரன்ஸ் லைக் இந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்குலாம் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம் புரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இது எனக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக இது இருக்குது, அது அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை. சில இடத்துல ஜட்ஜ்மெண்டலான வியூஸ் கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லேர்னிங் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப கான்ஃபிடென்டா இருப்பாங்க. அவங்களோட ஃப்ளாஸ் வீக்னஸஸ் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே புரிஞ்சுட்டு அதுதான் அவங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அதனாலே அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இது வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும், எல்லாமே ஒரு யூனிக்கான பீப்புள், ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இஷ்யூ வரும். அந்த மாதிரி இது எனக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கலாம், இதை நான் ஈஸியா ஓவர்கம் பண்ணிடலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணி இது எப்படி பண்ணு கத்துட்டா இது வந்து லைக் இது எப்படி பண்ணா எனக்கு வந்து ஒன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு நானும் கான்ஸ்ட்ரை இதுதான் நான் சொன்னேன், அது எனக்கு ஒரு புது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நான் என்ன நம்பி இதுதான் நான் சொல்லும் போது நான் இந்தியா வரும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு, இனிமே எவ்வளவு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை இல்லையா, அவங்களுக்கும் அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும்ல, அந்த இன்க்ளூசிவ் என்வரன்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்குது. இதே மாதிரி மிச்ச குழந்தைங்களுக்கு வேற மாதிரி ஹெல்ப் தேவைப்படலாம். ஒவ்வொரு குழந்தையும் நம்ம டிஃபரெண்டா லேர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃபரெண்டா லேர்ன் பண்ற குழந்தைங்களுக்கு வேற ஏதாச்சும் சலுகைகள் தேவைப்படலாம். இந்த சலுகைகள் பேர்ல கன்செஷன். இப்ப வந்து ஒரு ஸ்லோ லேர்னர்ல ரைட்டா இருந்தாங்கன்னா இனி மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சப்ஜெக்ட்ல கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வேணாம்னு சொல்லி வேற சப்ஜெக்ட் இதுக்கு விடுவாங்க. ஸ்பெல்லிங் இல்லாட்டி கிராமர்ல கஷ்டப்பட்டாங்கன்னா அது இக்னோர் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மேத்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா கால்குலேட்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண குழந்தைங்க கொடுத்தா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, அவங்க கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயி படிப்புல ஒன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். சோ அதுக்கும் நான் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சேன். சம்மர் வெக்கேஷன் இங்க 3 மாசம் இருக்கும் போது அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணேன். அது என்ன அவேர்னஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை இதே டைம்ல நான் சொல்லுவேன்.

0: இதுவரை இளம் ஓவியர் தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:06:25. மதுர கீதம்.

0: பெயர் மூன்று காதல் படத்திலிருந்து நந்தினி ஸ்ரீகர் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில்

0: அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10 வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டைச் சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால் இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், என்னோட ஃபெலோ கலீக், எங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டாக மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஒரு டீச்சராக இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக நோ. ஸோ இந்த டைமில் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பு

0: எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியானோ காரூனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதையிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 7:25:30. இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியமெல்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்டுருக்கோம்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அப்போ ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாராம். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே கரையோரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கிறார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டே அதோடய ஜாதகத்தை அலசியிருக்கிறார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அது சரி, ஒருத்தன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோடய அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தினம் ராத்திரி 12 மணிக்கு போட்டியை திறந்து அதை பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி

0: இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு, அந்த வீட்டு அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி, முதல் மனைவியின் மண்டை ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ, அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை. காலை 9 அரங்கிசையில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. இன்று காலை 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 7:30. இப்போது நினைத்தாலே இனிக்கும்.

அந்த பாடல் நாம் படத்திலிருந்து ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியது. நேரம் 7:38 நினைத்தாலே இணைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ராணி சமயோத்தா படத்திலிருந்து பி லீலா பாடிய பாடலது. நேரம் 7:41:25.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஒலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: அருமையா சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800420223.

இருவர் உள்ளம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடியது. நினைத்தாலே இணைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:46.

நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலது. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் செல்ல பிள்ளை படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் ஜிக்கி.

மாம்சக்கிட்ட நிமிந்து வளைஞ்சு நெளிஞ்சு வந்து நடந்து சுழண்டு எட்டு ஜம்பு பண்ணு பங்குடு பண்ணு ஜம்பு பண்ணு சரியா போச்சு தாங்கு தின்னு தக்க தாங்கு தின்னு தக்க தின்னு தின்னு தக்க தின்னு தின்னு தக்க தின்னு தான்.

வந்துட்டு அப்படிதான் கழுத்தை வெட்டு அவ்வளவுதான் முன்னுக்கு வா வா வா வா பின்னுக்கு போ போ போ போ தாங்குதுன்னா தோடம் போகுது ஜாக்கிரதை.

இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் பி விக்ரம் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள். எம் விஜய் அவர்கள் வயலின். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். இரண்டு 30 ஊர்ப்புறத்திலே கிராமியக்கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர்.

0: மேற்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த நேரம் இனிய நேரம்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
2: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
1: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.

எல்லாம் வல்ல வயலூர் முருகனுடைய கருணையினாலே இரண்டாவது குருநாதராக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்போது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்.

வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்க எல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை கீழ்திணைன்னு. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அகிரிணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அகிரிணை, அகிரிணை அல்லாத திணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்கில் செய்யுனே பேர். பார்க்கின்ற கருவி கண், முகர்கின்ற கண் கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு 10 கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இந்த 4 கர்மேந்திரியங்கள், கண்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய், வாய், கண், நாசி, செவி, இந்த 5 ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கெழுதுவார் ஒருவர், பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில். கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாத்தா ஒருவன் வெறும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல நம்முடைய உடம்பிலே 10 கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் 5, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் 5. மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், தசேந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். 5 ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவர். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்மேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு, அது சங்க இலக்கியம் 10 பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் 12 11 திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் 2 இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், 2 வேலை செய்வார். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன். 72,000 நாடி நரம்பு, கையிலே நரம்பு, காலிலே நரம்பு, இப்படி இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுழிக்கு கொள்ளும். கழுத்து சுழுக்குது, கை சுழுக்குது, கால் சுழுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுழிக்கு கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வச்சனிக்கின்ற கருவியாக இருக்க நாக்கை இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான். அவன் படைத்த நாவினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞானசம்பந்தர் நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்பேன்.

இன்றியத்த பெறலாமே நல்வினை. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம்? ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன்? காலால் நடக்குதா? நாம மட்டும் எதில் நடக்கிறோம்? நாமும் காலாலே நடந்து கொண்டு ஆடு மட்டும் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது ஒன்று. மனிதனுக்கு மூன்று நடைகள், ஒன்று கால்நடை, ஒன்று நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறியாள் என்று சொல்லுவார். நடை பிசகினவன் இந்த நாவிலே நடப்பது ஒன்று, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்லுகின்றார், என் மக்களே, நீங்க காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

அற்புதமான வாக்கு. ஆகவே நாதினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுது தான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேர்க்கிறார் பாரு.

ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது. திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான். யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிற

என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு நகரம் அழிய கடவுதுன்னு, அதனால்தான் அனுமானால அழிஞ்சுது. இந்த மலையையும் மாட்டையும் பேர்த்து எறிவேன் என்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறதே என்ன, ஒரு சின்ன பையன் மலையை எடுத்து ஆட்டுகிறார் என்று அந்த இடத்திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது, கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேல கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தச

0: ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். ஆயிரம் ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்ன. அவன் சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான்? பத்து தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருத்தி கூட்டினான், அற்புதமாக பாடுகிறான்.
1: சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம.

மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார். வெளியே வந்தான். வாளும் நாளும் கொடுத்து அருளினான். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம். தேள் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார் அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார்.

அந்த திருநாவுக்கரசர் சுவாமியுடைய பெருமையை ஒரு நாவினாலே உரை செய்ய உண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றியதினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீ பெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்தால் அந்த ஊருக்கு பெருமை. இப்ப திருமுனைப்பாடி நாட்டிலே இரண்டு மகான்கள் தோன்றினார்கள்.

ஆனால் நம்மளவோ பெருலையில் சிறந்த திருமுனைப்பாடி சிறம்பாடு சீர்பாடு இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டிலே எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே

ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம் இங்கே ஒத்துணை இல்லையான்னு. பின்கட்டுன்னு அவர் வருவார், வாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம் முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம், என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார் புகழனார். அவர் மனைவியார் மாதினியார், மாதி இனியார், மாதி இனி யார், அவர்களை தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணி வயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே

லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

0: தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார்.
1: திலகவதியார் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே சிவஞான கதிராக

சுவாமிகள் அவதரித்தார்கள். மருள்நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார்கள். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான் மண்டையில் ஏறும். அதெல்லாம் கரிப்புத்தி. சிலது கதலித்தண்டு புத்தி, வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். அஞ்சாறு ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுருப்பேன். கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி. ஜென்மாந்திர சுகிருதம் பள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள்நீக்கியார். அவருடைய உடன் பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய

கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருண்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விட தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா நானும் மாண்டு போவேன். தம்பியார் உளறாக தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார்கள். தேச நிலையாமை அறிந்த மருள்நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

0: பன மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினைத்துறை நின்றாரு.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது.
2: இனி திருவிளையாடல் படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இன்று கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் பாவும் பரமரச பண்ணும் என்ற சண்முகர் துதி விருத்தம், தொடர்ந்து சாமி நீயே கதி கேதாரகௌள ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:31 18 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூத்தம் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் கோட்டீஸ்வர் ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஸ்ருங்கார குமர வருணப்பிரியா ராகம் ஆதி தாளம்

0: அரங்கிசையில் இதுவரை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்கள், கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார், இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜி மனோன்மணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில முன்னீர் பள்ளம், சேலத்துல தண்ணீர் பள்ளம், இந்த மாதிரி பல ஊர்களை நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக போற ஊர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது எங்க அம்மாவோட சொந்த ஊர். லீவு கிடைச்சா நான் அடிக்கடி போகிற ஊரும் அதுதான். ஊரோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஊர் பேர் என்ன அப்படின்னா தயிர் பள்ளம். வாங்க இப்போ நாம் சத்தியமங்கலத்திலருந்து பஸ் ஏறி தயிர் பள்ளம் நோக்கி கிளம்பிடலாம். பன்னாரியிலிருந்தும் போகலாம், புஞ்சை புளியம்பட்டியிலிருந்தும் போகலாம். சரி, பஸ்ல ஏறவங்க எல்லாரும் வந்து ஜன்னலோரமா உட்காந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் பசுமையான வயல், முல்லைத்தோட்டம், மல்லித்தோட்டம், வாழைத்தோட்டம், இந்த மாதிரி குளிர்ந்த காற்று, அப்பப்போ போகக்கூடிய மாட்டு வண்டி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரசிச்சுட்டே போகலாம். பாருங்களேன், இங்க சாலை வசதி கூட ரொம்ப நல்லா இருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க பாருங்களேன். அடடா, பேசிட்டே வந்ததுல நம்ம தயிர் பள்ளம் வந்துருச்சு பாருங்க. ஓகே, பஸ்ல இருந்து கீழே இறங்கிடலாமா? ஆஹா, இறங்கினதுமே எதிர்த்தாப்பில் பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது பாருங்களேன். பொதுவாக நம்ம ஊருக்கு வந்ததும் ஒரு டீ குடிச்சிட்டு தான் நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே என்ன தெரியுமா, டீ கடை கிடையாது, ஒரு ஹோட்டலும் கிடையாது, ரெண்டே ரெண்டு மளிகை கடை தான் இந்த ஊரில் இருக்குது. அதனால் நம்ம நம்மக்கிட்ட இருக்க தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை

ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, முதல்ல இந்த ஊருக்கு எப்படி தயிர் பள்ளம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம். ஊரில் இருக்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்தோட பழைய பேர் தாயார் பள்ளமா, காலப்போக்கில் அது மருவி தயிர் பள்ளம் அப்படின்ற பேருக்கு வந்துச்சான். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க தொட்டம்பாளையத்துக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் தயிர் கொண்டு போய் விற்க போவாங்களாம். அப்போது திரும்பி வரும்போது அந்த தயிர் பாத்திரத்தை இங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தில் தான் கழுவுவாங்களாம். அதனால இந்த இடத்துக்கு தயிர் பள்ளம் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்கிறாங்க. சரி, இப்போது அந்த பள்ளத்தை நம்ம நேர்லேயே போய் பார்த்துடலாமா? வாங்க. ஆஹா, இதுதாங்க அந்த பள்ளம். அடடே, தண்ணியே இல்லையே இந்த பள்ளத்தில். சரி, அங்கே நிற்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதியை சுற்றியும் தண்ணீர் பள்ளம், வரப்பள்ளம், தாண்டாம் பள்ளம், கோம்பு பள்ளம் அப்படின்னு நாலு பள்ளங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சான். அதில் இந்த தயிர் பள்ளம் தான் ஒரு காலத்தில் வற்றாத பள்ளமாக இருந்துச்சான். இங்கேருந்து ஓடின தண்ணி பவானி ஆற்றுல போய் கலக்குமா. ஆனால் இப்போது பல தடுப்பணைகள் கட்டப்பட்டதால் முன்ன மாதிரி தண்ணி வர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாருங்களேன், அந்த பள்ளத்துக்கு பக்கத்துலேயே மேட்டில் மாரியம்மன் கோவில் கூட இருக்குது. திருவிழா நேரத்தில் இந்த இடமே மக்கள் கூட்டத்தால் கலக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஊருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நடந்து போய் பார்க்கலாம். அட, இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்கூல் கூட இருக்குது. 8th வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஒரு காலை நேரத்தில் வந்து அந்த பிள்ளைகளோட சிரிப்பு சத்தம் இந்த ஊரையே உயிரோட்டமாக வச்சுருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதோ பாருங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் கால்நடை மருத்துவமனை இருக்குது. விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பக்கத்திலே பாருங்களேன், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் இருக்குது. இப்படி இயற்கை, வரலாறு, நம்பிக்கை, எளிமை, விவசாய வாழ்க்கை எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்க அழகான கிராமந்தான் நம்ம தயிர் பள்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊரில் இருக்க மக்களையும் சந்தித்து அவங்களோட வாழ்க்கை முறையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்க தயிர்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல பெட்ரோல் பங்க், போஸ்ட் ஆபீஸ், ஏடிஎம், பேங்க், ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா கூட பக்கத்துல எதுவும் கிடையாது, 60 கிலோமீட்டர் தள்ளி ஈரோடு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடடா பாருங்களேன், பால் சொசைட்டி பக்கத்துலயே இருக்கு, கூடவே ரேஷன் கடையும் பக்கத்துல இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை பொருள் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொழுதுபோக்குக்காக தியேட்டர் போகணும் அப்படின்னா 12 கிலோமீட்டர் தூரத்துல சத்தியமங்கலம் தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி பவானி சாகர் தாங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பஸ்ஸு கூட டைமுக்கு தான் இருக்கான், கவர்மெண்ட் பஸ் 2, அப்புறம் ப்ரைவேட் பஸ் 1, இந்த 3 பஸ்ஸும் தான் சத்தியமங்கலம் அப்புறமா பண்ணாரிக்கு போயிட்டு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரமான ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா சத்தியமங்கலம் போய் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆறு கூட இருக்கு. அந்த ஆற்றை தாண்டி போனோம் அப்படின்னா சந்தைக்கு போகலாம், பக்கத்து ஊருக்கெல்லாம் போகலாம். அந்த காலத்துல பரசல் மூலமா ஆற்றை தாண்டிதான் வேலைக்கு, சினிமாவுக்கு, சந்தைக்கு, பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களாம். இப்பவும் கூட சந்தைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வர குடும்பமும் இந்த தயிர்பள்ளம் கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துல ஆற்றை கடந்து காலையில பரசல்ல யார் போனாலும் சாயங்காலம் நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடாதீங்க அப்படின்னு பரசல்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்களாம். அப்போ தான் அந்த பரசல்காரர் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பரசலில் கொண்டு போய் அக்கறையில் விடுவாங்களாம். ஆனால் இப்போ பாலம் பெருசாக கட்டினதால அந்த பரசலோட தேவை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வீட்டுக்கு போகிறப்போ நம்ம அந்த ஆத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இந்த ஊர்ல தான் தோட்டம் அதிகமா சுத்தி சுத்தி இருக்கேன், வாங்க நம்ம மல்லிப்பூ தோட்டத்துக்கு போவோம் எல்லாரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மல்லிப்பூ தோட்டத்துக்கு போயிடுவேன். காலையில் அந்த டைம்ல அந்த மல்லிப்பூ பறிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் மல்லிப்பூ 1 படிக்கு 2 ரூபா கொடுப்பாங்க, முல்லைப்பூ 1 படிக்கு 3 ரூபா கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவேன். அப்புறம் நம்ம பூ எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா 8 மணி ஆச்சு அப்படின்னா அந்த வெயில் அடிக்கும்போது அந்த தோட்டத்துக்காரங்க நம்மளுக்கு பழைய சோறு, தக்காளி சோறு, டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்னு நிறையா கொடுப்பாங்க. இங்கேயும் இப்போவும் இங்கே வந்து பல பேருக்கு இதுதான் முக்கியமான தொழிலாக இருக்குது. சரி, வாங்க இந்த ஊர் தோட்டத்துக்காரர்கிட்ட பேசலாம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்போம்.

0: வணக்கம், என் பெயர் ராஜேந்திரன். நான் நன்னிலைப்பள்ளி தலைமையாசிரியிலிருந்து ஓய்வு பெற்று தற்பொழுது விவசாயம் செய்து வருகிறோம். எங்கள் ஊரின் முக்கியமான தொழில் என்பது விவசாயம்தான். விவசாயத்தில் முக்கியமானது மல்லிப்பூ மற்றும் முல்லைப்பூ ஆகும். மற்றும் வாழை கூட எல்லா பக்கம் இருக்கு. தென்னை வாழை இதெல்லாம் நன்றாக விளையும். எங்கள் தோட்டத்தில் மல்லி முல்லை முக்கியமாக கோடை காலத்துல தான் அதிகமா பூ விளையும். குளிர்காலத்துல பூ அதிகமா வராது. குளிர்காலத்துலாம் ஒரு 2-3 மாசம் பூ வராது. அந்த டைம்ல கட் பண்ணிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தபாத்துன்னு சொல்லுவாங்க. தபாத் பண்ணி பூக்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்போம் பூ செடிகளுக்கு. அதுக்கு பின்னாடி நாம மத்த 10 மாசமே பூ ரெகுலரா வந்துட்டே இருக்கும். அது பூ பறிக்கூடிய பெண்களுக்கு 15 முதல் 20 ரூபாய் வரை ஒரு படிக்கு கொடுப்போம். நாம என்ன பண்ணுவோம்னா, சத்தியமங்கலம் மற்றும் மைசூருக்கு எங்களுடைய பூக்களை கொண்டு போய் விற்பனை பண்ணிட்டு வருவோம். இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமானது வந்து இங்க தொழில்ன்றது இதுதான். பூ எடுக்க வரும் நபர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல எல்லாருடைய எல்லா தோட்டத்திலையும் அப்படித்தான். காலையில எழுந்தோம்னா ஒரு 7 மணிக்கு நல்ல டீ அல்லது காஃபி எதுவும் கொடுப்போம். ஒரு 9 மணி அளவுல அவங்களுக்கு சாப்பாடு, ஒரு வாரத்துல வந்து 7 நாளும் 7 வகையான சாப்பாடு போடுவோம். அது தக்காளி சாதமா இருக்கலாம், சாம்பார் சாதம், எல்லா சாதமும் போட்டுட்டு இருப்போம். 11 மணிக்கு ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுப்போம், இல்லைன்னா டீ கொடுப்போம். அடுத்தது ஒரு 12 மணி 1 மணி வாக்குல ரொம்ப அதிகமா பூ இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ்னு சொல்லுவாங்க, வடை போண்டா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து 2 மணி வரைக்கும் கூட பூ எடுக்கக்கூடிய வரைக்கும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சாதாரணமா ஒரு 15 படி 20 படியில் எடுத்துருவாங்க. மத்தியானம் வரைக்கும் எடுக்கும்போது ஒரு நாள் கூலி வந்து அவங்க எடுத்துருவாங்க.
1: பூ எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பாட்டு கேட்டு பூ எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த FM எல்லாம் போட்டு வச்சிருப்போம். தோட்டத்துக்குள்ள போட்டு வச்சு அந்த பாட்டை கேட்டு அவங்க பூ எடுத்துட்டு இருப்பாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் ஆச்சு, வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.
0: ஒரு நாளைக்கு சாதாரணமா 4 தடவை அளந்து நாம வேனுக்கு முறை போடுவோம், இல்ல ஒட்டுக்கு அளக்க மாட்டோம். அது மைசூருக்கு போய் அங்கே போய் விற்பனை ஆகும். அதே மாதிரி சத்தியமலத்துக்கு கொண்டு வரவங்க அங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க் கொண்டு வரையும் விற்பனை பண்ணிட்டு வந்துருவாங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விலை இருக்கும். இந்த மல்லி செடி தவிர வாழையில வந்து செவ்வாழை, ஜீனின் வாழை, கரளி, நேந்திரம், இந்த 4 வகையான வாழை அதிகமா நாங்க பயிரிடுவோம். அந்த 4 வகையான வாழை செவ்வாழை வந்து 1 வருஷத்துக்கு மேலாகும். ஜீனை நல்லா விளையும். இந்த ஜீனின் வாழை செவ்வாழை எல்லாமே முக்கியமா கேரளாவுக்கு தான் அனுப்புவாங்க.
2: பூவெடுக்கிறது எந்த மாதிரி ப்ராசஸ், என்னெல்லாம் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் அனுப்புவாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல அவங்க ஒய்ஃப் நமக்கு டீ மிக்சர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம டீ குடிச்சிட்டே ஒரு பாட்டு கேட்டுடலாமா?

0: அம்மா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் தயிர்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு காலத்தில் இந்த ஊரில் ஒரு நிமிஷம் நின்னா போதும் சுற்றியும் தடக் தடக்குன்னு அப்படி தரி சத்தமாக கேட்கும். இப்போது கொஞ்சம் இந்த ஊரில் வந்து அந்த சத்தம் கம்மியான மாதிரி இருக்குது. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அப்பச்சி தறியில் நெய்வார், எங்கள் அம்மத்தா தார் நூலெல்லாம் சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. அந்த தறியில் அதை கொண்டு போய் தறியில் இருக்கிற எங்கள் அப்பச்சிக்கு கொண்டு போய் நாங்கள் எல்லோரும் கொடுப்போம். அந்த தார் நூலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கலர் கலராக அழகாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பசுமையான ஞாபகம். சரி, இந்த ஊர்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் தறி நெய்யற தொழில் தான். எல்லாருக்குமே தறி எப்படி நெய்யறது அப்படின்னு தெரியுது. அதுலயும் முக்கியமா அச்சு பிணைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இந்த தறியில பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. வாங்க அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த அம்மா கிட்டயே கேட்டுருவோம்.
1: என் பேர் மீனாட்சி. எங்க ஊர்ல பூதா அதிகமா இருக்குது, மல்லிகைப்பூ. அதுக்கு அடுத்தபடியா தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறோம். அச்சு புனைக்கிறது என்னோட வேலை. இவ்வளவு வருஷமா அதை பார்த்துட்டு இருந்த அச்சு புனைச்சு கொடுத்தாதான் உங்க நெய்ய முடியும். அதுல வந்து 6200 இலை இருக்கு. அதை வந்து நாங்க ஜாயின் பண்ணி கொடுத்தாதான் அவங்க வந்து தறி நெசு சேலரிச்சு கொடுக்க முடியும். அது எல்லாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. அது குறித்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த வேலை செய்ய முடியும். அதனால எனக்கு அர்த்த புலத்தொழில் இவ்வளவு காலமா அத்தை பாத்துட்டு. அந்த தறி வேலை வந்து உட்காந்துட்டே கண்ணை உத்து பார்த்துட்டு கரெக்டா செய்யணும். கொஞ்சம் இடம் மாறினாலும் அது வந்து வேஸ்டா போயிடும். அதனால வந்து அதுல கவனத்தை முழு கவனமா வச்சு அந்த வேலையை செய்யணும். அதுல 6200 இலை இருக்கு. 6 மணி நேரம், 5 மணி நேரம், 1.5 குறைக்குவோம். 1.5 நான் புனைச்சு கொடுத்தேன். 1.5, 2.5 திறமை பொறுத்து செய்யலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 60 ரூபா தான் கொடுத்தாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து 500 ரூபா வரை வந்துருச்சு. பட்டு இந்த மாதிரி ரகத்தை பொறுத்து புளி வருது. 500, 600, 300 இப்படி ரகத்தை பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப அதிகமா இப்ப பட்டு தான் நெய்யறாங்க. இப்ப முதல் வந்து போராட்டிருந்தாங்க, இப்ப பட்டு. ஆனா அது வந்து

0: பண்ற வேலை வந்து தறி வேலை தான். அது வந்து பாக்குறதுக்கு அது வந்து சிம்பிளா இருக்கு, என்ன இவ்வளவுதானா பழகிடலாம். ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தாதான் அது சின்ன வயசுல இருந்து அந்த வேலையை பழகணுங்க, அப்பதான் தறி நெய் மிச்ச எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆனா தறி வேலை மட்டும் சின்ன வயசுல இருந்து அதுங்க அது மேல ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அதை பழக முடியும். எங்க அப்பாவும் சரிதான் நிறுத்தாங்க, எங்க அண்ணாவும் சரிதான் நிறுத்தாங்க, நானும் அதுல அவங்க கூடவே இருந்திருந்து அதுல பழகுனதுனால எனக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு. எங்க வீட்டுக்காரரும் நெசவுதான் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாருமே எங்க குடும்பத்துல எல்லாருமே நெசவுதான் பண்ணுவோம். அதனால வந்து எங்களுக்கு அது மேல ஆர்வம் ஜாஸ்தி. இப்ப வந்து அதிகமா இல்லாதனால கொஞ்சம் டச் விட்டுருச்சு. இப்ப கறி கம்மியாயிருச்சு, எல்லாமே மிஷின் கறி போட்டாங்க. டவுன்ல வந்து இங்க இருந்து கொண்டு போறதுக்கு கஷ்டம், எல்லாம் டவுன்லயே மிஷின் கறி போட்டு அங்க போட்டாங்க. அதனால வந்து கைத்தறி வந்து வீட்டுக்கு கம்மியாயிருச்சு. ரெண்டு பேர் எப்படி இருந்தாலும் ஆணும் பெண்ணு அந்த ஒரு கறியில வேலை செஞ்சாதான் அந்த சேலை பண்ண முடியும். அதனால வந்து எல்லாம் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் ரெண்டாலும் இருக்கணும்
1: முக்கிய தொழிலா இங்க இருக்கு. அது போக இந்த ஊர்ல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பேப்பர் மில்லும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அங்கேயும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பப்பாயா ஃபேக்டரியும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பண்ணு மேலெல்லாம் கலர் கலரா பப்பாயா குட்டி குட்டியா போடுவாங்கல்ல, அதுதான் இந்த ஃபேக்டரியில ரெடி பண்றதாவும் சொல்றாங்க. அப்புறம் பக்கத்துல சின்ன சின்ன பனியன் கம்பெனியும் இருக்கு. சரி வாங்க அந்த ஆத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். வாவ், ஆறு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு குஷி ஆகிரும்ல. பாருங்களேன் எத்தனை தண்ணி போகுது இந்த ஆற்றுல. படித்துறை கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த படித்துறைக்கு மேலே மேட்டில் 2 கோவில் கூட இருக்குது. இதோ இங்கே பாருங்களேன், ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பாலமாக இருந்த இந்த பரசல் ஒரு ஓரமாக இருக்குது. சரி சரி, நமக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிருச்சு, ஆற்றுல காலை மட்டும் நினச்சிட்டு போயிடலாம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோவில் இருக்குது. 10 கிலோமீட்டர் தூரத்தில் பவானிசாகர் டேமும் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய 2வது மண் அணை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் நீர் மின்சக்தியும் தயாரிக்கப்படுதான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்ப நம்ம பவானிசாகர் வழியா போவோம். வரும்போது நம்ம சத்தியமங்கலம் வழியா வந்தோம், இப்போ நம்ம போறப்போ பவானிசாகர் வழியா போகலாம். போற வழியில வந்து டேம்ல மீன் சாப்பிட்டுட்டே போகலாம். சரி ஓகே, போலாமா? ஆஹா, பாருங்களேன் மீன் கடை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே சாப்பிடலான்னு இருக்குல்ல. ஓகே வாங்க, மீன் சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து தயிர்பள்ளம் கிராமத்தில் நிறைய மக்களோடெல்லாம் பேசணும். இப்போ வர வழியில் டேமில் வந்து அப்படியே சுட சுட மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மீன் சாப்பிட்ருக்கோம். ஓகே, அப்படியே எல்லாரும் மீன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம தயிர்பள்ளம் கிராமத்தை சுற்றி பார்த்தோம், அங்கே இருந்த மக்கள்கிட்ட பேசணும், வர்ற வழியில் மீனும் சாப்பிட்டாச்சு, ஊருக்கு கிளம்பலாமா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு தயிர்பள்ளம் கிராமத்தையும் கிராமத்தை சுற்றி காமிச்சு சாப்பிட்றதுக்கு சுட சுட மீன் வாங்கி கொடுத்தது ஆர்ஜே மனோன்மணி. இன்னொரு நாள் வேற ஒரு கிராமத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்து பத்திரமா ஊர் போய் சேருங்க. நான் இன்னும் 2 நாள் எங்கள் அமுச்சி வீட்லயே இருந்துட்டு வரேன். நன்றி நேயர்களே.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவை. கவிதையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் ஐ சாம்பால். உடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்றார் திருவள்ளுவர். பிறப்பால் நமக்கு பல்வேறு சொந்தங்கள் இருந்தாலும் நமது வாழ்க்கை பயணத்தில் ஆங்காங்கே அன்பால் பூக்கின்றது நட்பு எனும் பூ. ஆம் நேயர்களே, நட்பு என்பது இறைவன் கொடுத்த வரம். ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.

0: நட்பு என்பது நாம் தேர்ந்தெடுப்பது எதிர்பாராத சந்திப்பில் ஒரு சிறு புன்னகையில் சிறு உதவியில் ஆரம்பமாகின்றது. தன்னலம் கருதாத நட்பு, அதுவும் இளம் வயதில் எந்தவித விவரமும் தெரியாத வயதில் ஏற்பட்ட அந்த நட்பு காலம் கடந்தும் நம் நினைவுகளில் நீங்காமல் இருக்கும் கல்வெட்டு போல. விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகின்றது விவரம் தெரியாத வயதில் ஏற்பட்ட அந்த நட்புதான் சொர்க்கம் என்று.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரிலிருந்து. நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாயிரு என்பார்கள். இதுவே நட்பின் இலக்கணம். உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும், அதுபோல நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும்.

நம் தோல்விகள் கூட இனிக்கும். வெற்றி பெற்றது நம் நண்பன் என்றால், நண்பன் இமயமலையிலிருந்தாலும் இங்கிலாந்திலிருந்தாலும் அவனின் அன்பு நம் இதயத்தில் இருக்கின்றது. ஆம் நேர்களே, தூரங்களோ எல்லைகளோ எதுவும் நம்மை பிரிக்காது. இனம், மதம், மொழி இவை எல்லாவற்றையும் கடந்தது நட்பு. இன்னும் சொல்ல போனால் வானத்தையும் பூமியையும் விட பெரியது நட்பு. பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, தட்டி கொடுப்பதும் நட்புதான். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இணைந்திருக்கும் உன்னத உறவு நட்பு. ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஆக்குவது நட்பு. தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கொடுப்பதும் நட்பில் மட்டுமே சாத்தியம்.

நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானம் நிகழ்ச்சி நட்புக்கு மகுடம் சூட்டி கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சி என்ற வார்த்தையின் முகவரி நட்பு மட்டுமே. வாழ்க்கையின் வேர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவது நட்பு என்னும் நீரூற்று. உயரங்களிலிருந்து எதிர்பாராமல் விழும்போது தாங்கி பிடிக்கும் நண்பர்களை பெற்றிருப்பது கடவுளின் பரிசு. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நேரில் பார்த்து பேசும் நேரமே அலாதியானது.

பணத்தை மட்டும் சேர்க்காமல் நண்பர்களையும் சேருங்கள். வாழ்வில் மகிழ்ச்சி பூக்கள் மலரும். கர்ணனை போன்ற நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், வாழ்க்கை வளமாகும். இனம், மொழி, மதம், நாடு, ஏழை, பணக்காரன், ஆண் பெண் என்ற எந்த பேதமும் இல்லாதது நட்பு. பிரிக்க முடியாத சொந்தம், மறக்க முடியாத பந்தம், தவிர்க்க முடியாத உறவு, இதுவே நம் நட்பு.

ஆம் நேயர்களே, வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை நம் உடன் வருவது நட்பு. உங்களை நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்கி மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் எல்லோரின் வாழ்விலும் பூத்திருக்கும் நட்பு என்னும் பூ எப்போதும் மனம் வீசட்டும். நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் கூறி நட்புடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஐ சாம்பால். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: என்னுடைய அக்ரோ டூரிசத்துல உள்ள வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பாத்தீங்கன்னா 500 கிலோ.
0: அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. கேட்டாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சியில் திரையிசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேருக்கு நேர் படத்திலிருந்து ஹரிணி பாடிய பாடலை கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: கேட்ட பாடல் நீ வருவாய் என படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: கேட்ட பாடல் நிலாவேவா படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: கேட்ட பாடல் பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கேட்ட பாடல் தேவதையை கண்டேன் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கங்கா பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கேட்ட பாடல் கிரீடம் படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கேட்ட பாடல் வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

சிகரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலோடு கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:01. நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 சங்கீத சாரல் பி விக்ரம் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, உடற்பயிற்சி மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் என்பிஎஸ் வாத்சல்யா சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து திரையிசை. 2:30 ஊர்புறத்தை நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். மாலை ஒளிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறும் ஊறும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை, தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை. 1991 திருமுருக கிருபானந்த வாரியர் சுவாமிகள் கந்த புராணத்தில் முருகவேல் திரு அவதாரம் என தலைப்பில் ஆற்றிய இசைச்சொற்பொழிவு ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். இன்றிரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் உரை, வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகர் அவர்களின் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்கு வங்க அரசு

0: அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பணப்பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 August 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக UPI பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா UPI ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டன் ஏதோ ஒரு இடத்துல சில்லற தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லற தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தர்மபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் UPI மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தர்மபுரி மாவட்டம். நான் UPI வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் UPI ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்கு வங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த

அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,000

0: தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத் துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் H1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகனி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. மெல்லிசை பாடல்கள் கேட்கும் முன் விளம்பரம் கேட்கலாம். மெல்லிசையின் முதலில் ஆகாயம் பூமி எங்கும் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஜாலி அபிரகாம் மற்றும் பி. சுசீலா.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மெல்லிசையில் அடுத்து மந்தார மேகம் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஜெய்ஸ்ரீ ஜெகன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மெல்லிசையின் நிறைவாக இயற்கை அன்னை என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் TK கலா.

0: to strengthen peace and tranquility in the border areas. They also discussed ways to improve bilateral relations across economic, political and multilateral fora in accordance with the consensus reached between the leaders of the two countries. Civil Aviation Minister K. Ram Mohan Naidu has said that cargo operations have been witnessing consistent growth over the past few years, with volumes increasing by nearly 40%. Talking to reporters in New Delhi, Mr. Naidu said the government wants to create global standard air cargo hubs and facilities across the country. On the Air India Phuket Delhi flight incident, Mr. Naidu said the Aircraft Accident Investigation Bureau is conducting investigation and the preliminary report will come soon. Union Finance Minister Nirmala Sitharaman will undertake an official visit to Canada and the United States beginning today. The Finance Ministry said the focus of the visit will be on strengthening bilateral economic and financial partnerships, deepening investment linkages and advancing cooperation on shared global economic priorities. During her visit to Toronto, Ms. Sitharaman will participate in the inaugural economic and financial dialogue with her Canadian counterpart, François-Philippe Champagne. She will also hold interactions with the Indian diaspora in Toronto. During the second leg of her visit to the United States, Ms. Sitharaman will travel to Chicago, Asheville and New York. Union Communications Minister Jyotiraditya Sindhya has said India's digital connectivity journey will not be defined merely by connecting people but by ensuring that the networks are trusted, secure and resilient. Addressing the 43rd Foundation Day of the Centre for Development of Telematics, CDOT, in New Delhi today, Mr. Sindhya lauded CDOT for its pivotal role in the country's telecom transformation. Mr. Sindhya expressed confidence that with the contribution of CDOT, India can now lead the world in 6G. The centre has empowered the West Bengal government to conduct hearings under the Citizenship Amendment Act and issue citizenship certificates to eligible applicants. The Union Home Ministry has issued a gazette notification in this regard. Chief Minister Shubhendu Adhikari told reporters that 23,000 people have so far been recognized as eligible and issued citizenship certificates out of around 2,30,000 applicants. The U.S. Department of Homeland Security, DHS, has proposed a new $1,03,265 fee on top of existing costs for all H-1B CAP subject petitions, including those for advanced degree holders. DHS estimates the fee would generate approximately $8.8 billion annually based on a projected 85,000 H-1B CAP subject petitions. According to the press release issued by DHS, the additional fee would not apply to H-1B petitions that are not subject to the cap. In men's cricket, Sri Lanka and India match was stopped due to a wet outfield on day 3 of the second test in Colombo. Sri Lanka trailing by 373 runs. And with that, we end this news bulletin.
1: நேரம் இப்போது 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி.
3: ஃபிட்னஸ் கோச், ஃபிட்னஸ் ட்ரெய்னர், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் மேம்?
4: ஸோ இதை ஆன்சர் பண்ணணுனாக்கா நீங்கள் நிறைய லெவல்ஸ் அந்த மாதிரி யோசிக்கணும். இது எப்படி கம்பேர் பண்ணலான்னாக்கா, இப்போ ஒருத்தங்க வந்து 5 இயர்ஸ் MBBS படிச்சுட்டு டாக்டராக இருக்காங்க.
3: ஓகே.
4: அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க, நிறைய வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை யோசிங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது வந்து மேண்டட்ரி கிடையாது. இப்போ நான் ஜிம்மில் போய் எனக்கு எல்லா எக்ஸசைஸும் தெரியும், ஒரு 5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு ரீசனபிளாக, இப்போது இஃப் ஐ எம் அ மேன், ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மசில்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய பேர் ஃபிட்னஸ் நான் வந்து ட்ரெயினராக ஆ போகிறேன், நான் இந்த கெரியராக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஜிம்ஸில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ட்ரெயினராக இருக்கிறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற

0: கிளைண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க கெரியர்.
1: Train the sense, you tell them what
0: exercise பண்ணணும். ஆமா, எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அவங்க எழுதணும். அது வந்து இப்போ நீங்க வரீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கேட்பேன், உங்களுக்கு என்ன வயசு இருக்கு, உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி நான் பண்ணணும். பண்ணினாதான் எனக்கு தெரியும் உங்களால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம்னா, நீங்க ஜிம்முக்கு வந்தாக்கா நான் ட்ரெயினே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே எஸ்யூம் பண்ணிப்பேன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணலைனா கூட நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ யாரால யோசிக்க முடிஞ்சது என்னால் ஒரு 25 லிட்டர் பபுள் டாப்பை தூக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கும் போதே யாரும் நமக்கு சொல்லலைல்ல. ஒரு நாளைக்கு அதை வாசலில் விட்டுட்டு போயிட்டான், என்னால் உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளே தானே தூக்கி உள்ளே வைக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் இருக்குது. அது எவ்வளோ இருக்குங்கிற அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினர் பண்ண வேண்டியது. அது பண்ணினாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து நான் உங்களை வந்து எப்படி பெட்டராக ஆக்கணுங்கிறது தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிற ஒரு இது. ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கும், என்னெல்லாம் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணணும், நீங்கள் வாரத்தில் 3 நாள் பண்ணணுமா 4 நாள் பண்ணணுமா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்.
1: ஸோ நான் ஒரு ஃபிட்னஸ் கோச் கிட்ட போனேன்னா முதல்ல அவங்க என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது என்னை வந்து அசஸ் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணிட்டு எனக்கான தேவை என்ன, எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ன்றதை அவங்க முடிவு பண்ணி எனக்கு கைட் பண்ணுவாங்க. தட் வில் பி த ரோல் ஆஃப் அ ஃபிட்னஸ் கோச்.
0: ஆமாம், ஆரம்ப லெவல்ல.
1: ஓகே,
0: பட் இதுவே நீங்க இதை வந்து ஒரு வருஷம் நீங்க பண்றீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெயினர் ஆஃப்டர் சம் டைம் வந்து நீங்க உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தி கிடைக்காது. ஸோ ட்ரெயினர்ஸ்லயே நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ கோச்னு நீங்க போனீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெயின் பண்றது வந்து ஒரு 24 hoursல 1 hour தான். அந்த 1 hourல நான் என்ன கொடுக்குறேங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தராது. அப்படின்னா அந்த கோச் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி தூங்குறீங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்குன்னு நான் அசஸ் பண்ணணும் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 25-year-old லேடி, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, நான் வந்து சொல்ல முடியாது இல்லை நீ ராத்திரியெல்லாம் 8 மணி நேரம் தூங்கு அப்புறம் தூங்கிட்டு ஜிம்முக்கு வான்னு நான் சொல்ல முடியாது இல்லை. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கோச் பண்ணுறது தான் கோச்சுங்கிற நெக்ஸ்ட் லெவல்.
1: ஓகே,
0: அது நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு கோச்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணி இல்லை ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது ப்ரோக்ரெஸ் உங்களுக்கு இருக்கா. இல்லைன்னா அவங்க கேட்டாக்கா நீங்கள் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, வெயிட் லூஸ் பண்ணுறது மட்டும்தான் நிறைய பேர் கோல்ஸ்னு வச்சுருக்காங்க. எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், அதுவே ஒரு கோல் தானே. அது எக்ஸசைஸால் நான் உங்களுக்கு எப்படி அதை ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது தான் நான் யோசிக்கணும் கோச்சா. இல்லை எனக்கு வந்து நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்குது, உங்களால் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கே அந்த அவேர்னஸ் இருந்தால் தானே.
1: என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஃபிட்னஸ் ட்ரெய்னர் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் உரித்தானதுன்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்குது. அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க ஆக்டிவாக, அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோச் தேவைப்படுது, ஃபிட்னஸ் கோச் எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னப்பா ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறேன், நான் டெய்லி வீட்டு வேலை செய்கிறேன். அதுவும் நம்ம இல்லத்தரசிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்கிற ஒரு காமன் டைலாக், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அதுவே எக்ஸசைஸ் தான், அதை தாண்டி ஒரு எக்ஸசைஸ் எனக்கு வேணுமா அப்படிங்கிற டைலாக் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: நல்ல குவெஸ்டன். ரெண்டு குவெஸ்டன்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து நம்மளோட இந்த ட்ரெய்னருங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வந்தது. அது எப்படின்னாக்கா ஸ்கூலில் காலேஜில் நம்மளோட டீம்ஸில் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரெயினர் தேவைப்பட்டது. அவங்க ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் கிரிக்கெட்டோ கபடியோ ஃபுட்பாலோ எதுனாலுமே அந்த இதில் ட்ரெயின் பண்ணி அந்த பசங்களை நேஷ்னல் காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் வந்து அவங்கள ஜெயிக்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க. இதுவே மொல்ல மொல்ல வந்து நம்ம ஜென்ரல் பாப்புலேஷன்னு சொல்கிற உங்களை என்ன மாதிரி இதை கேட்குற நிறைய பேர் மாதிரி எல்லாருக்குமே இது தேவை. இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணினா நான் பெட்டராக இருக்க முடியுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது படித்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து செய்யறதுக்கு தான் ஃபிட்னஸ் ட்ரெய்னர்ஸ்னு இருக்காங்க. ஸோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணி நம்ம பண்ணுறது தான் முறை. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் நிறையா வேலை செய்கிறேன் வீட்டில், பெண்கள் சொல்கிறது நிறையா. இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் இது தான், ஒன்றுமே செய்யாமல் பெட்டில் படுத்துட்டோ இல்லை சேரில் உட்காந்துட்டு டிவி பார்க்கறத விட வீட்டு வேலை செய்கிறது நல்லது. அது நிறைய பெண்கள் நிறைய செய்கிறாங்க, கிராமத்தில் டவுனில் சிட்டியில் கூட நிறைய பேர் செய்கிறாங்க. பட் இது போருமா அப்படின்னு கேட்டாக்கா போகவே போகாது. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செய்கிற நிறைய வேலை நின்றுட்டு செய்கிறோம். இப்போ காய்கறி வந்து நான் என்னோடய ஊரில் என்னோடய பாட்டி வீட்டில் காய்கறி வந்து கீழே உட்காந்து அருவாமனையில் நறுக்கிட்ட ஒரு

0: எல்லாம் இருந்தது. அப்புறம் நான் டவுனுக்கு வந்து சிட்டிக்கு வந்து கட்டிங் போர்டில் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணுற காலம் போய் இப்போ மெஷினே எனக்கு கட் பண்ணி கொடுக்கறது. இல்லைனா நான் கடையில் ஒரு 10 ரூபா ஜாஸ்தி கொடுத்தாக்கா கடையிலேயே எனக்கு வெட்டி அந்த காய்கறியை கொடுக்குறாங்க. நான் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை சாம்பார் பண்ணி நான் சாப்பிட்றேன். இப்போ நம்ம செய்கிற வேலை எல்லாமே நின்றுட்டு செய்கிற வேலை மாதிரி இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம செய்கிற எல்லா வேலையுமே, சரி நான் பெருக்கி துடைக்கிறேன், குனியறேன், பாத்ரூம் அலமுறேன்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அப்படி இது போறவே போறாது. ஏன்னா நீங்க ஒரு 5 வருஷம் இதே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பழகி போயிடும். ரெகுலரா பண்றது. இப்போ நம்ம எப்படி வந்து இது பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னா, அது நம்ம வேற மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ்னு சொல்ற ஒரு இது பண்ணினாதான் அது பெட்டர் ஆகும். இப்போ 1 கிலோமீட்டர் வந்து நீங்க நடக்கிறீங்கன்னு வைங்க, இது முதல் நாள் நீங்க நடக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 1 வாரம் நடக்கிறீங்க 1 கிலோமீட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது 1 மாதம் நடக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். இதுவே வருஷ கணக்கு 1 கிலோமீட்டர் தான் நீங்கள் நடக்கிறீங்கன்னா உங்களை தூங்கி எழுப்பினா கூட உங்களால் இது நடக்க முடியும். அப்போ நீங்கள் ப்ரோக்ரெஸ் இது எப்படி நீங்கள் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றிலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இல்லை கிலோமீட்டரை அதிகப்படுத்தணும். இதுதான் நம்ம ரெகுலர் பெண்கள் சொல்கிற வேலையெல்லாம். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது நமக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறைய ரிசர்ச் இப்போ செய்கிறாங்க. பெண்கள் வந்து வெயிட் தூக்கி லிஃப்ட் பண்ணி செஞ்சாதான் நமக்கு அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு.
1: வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டும் வேற வேறையா ஒன்றாம
0: ஒன்று தான். இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணினா நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதனால அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்கிறோம். அது எல்லாருமே செய்யணும், ஆண்கள் செய்யணும், பெண்கள் செய்யணும், எல்லாருமே செய்யணும்.
1: பெண்கள் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு மசில்ஸ் வந்து ஆண்களை போல ஒரு உடலமைப்பு வந்துருது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
0: சே, இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? இப்போ நிறைய பெண்கள் வந்து, நிறைய பெண்களை விட்டுருங்க, எனக்கு வந்து ஆசை நிறைய மசில்ஸ் பில்ட் பண்ணணுங்கிறது தான். எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், பட் அது ஈஸியே கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மசில் பில்ட் பண்ணி ஒரு ஆண் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹார்மோனே கிடையாது. டெஸ்டோஸ்டெரான் சொல்ற ஹார்மோன்ஸ் வந்து ஆண்களுக்கு தான் அது ஜாஸ்தி, பெண்களுக்கு அவ்வளோ இல்லை. அதனாலேயே எனக்கு அவ்வளோ மசில்ஸ் பில்ட் பண்ண முடியாது. பட் பெண்களுக்கு மசில் பில்ட் பண்ண முடியுமா? முடியும். இப்போ நம்ம எல்லாருமே மசில்ஸ் இருந்தால் தான் நம்மளால் டெய்லி லைஃப்பையே நம்மளால் பெட்டராக லிவ் பண்ண முடியும். இப்போ நமக்கு நிறைய மார்க்கெட்டில் க்ரீம்ஸ் இருக்குது நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு, நம்மளை வயசு கம்மியாக காட்டிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இப்படி இதுக்கு ஒரு மேஜிக் என்னன்னா, நீங்கள் மசில்ஸை பில்ட் பண்ணுங்கள், நீங்க யங்கா இருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே அதுதானே ஆசை, எனக்கு 50 வயசு ஆயிடுத்து, எனக்கு ஒரு 40 வயசு மாதிரி இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு. கூட இருக்கிற நிறைய பேரை பாருங்க, யாரெல்லாம் வந்து ட்ரெயின் பண்றாங்களோ நிறைய செய்யறாங்களோ அவங்களோட வயசுல 10 வயசு கம்மியா டெஃபினட்டா தெரிவாங்க. இது அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயோ இல்லை அவங்க போடுற கிரீம்லயோ இல்லை, அவங்க ட்ரெயின் பண்ணுற விதத்தில் இருக்குது, அந்த மசில்ஸில் தான் இருக்குது.
1: நீங்கள் சொல்கிறது ரொம்பவே எவிடென்ட். ஏன்னா என் கண் முன்னாடி நேயர்களே, நான் என்னோடய கெஸ்ட்டை பார்த்துட்டுருக்கேன். ஷீ லுக்ஸ் ரியலி யங். உண்மையிலே ரொம்ப இளமையாக இருக்காங்க. காரணம் அவங்களுடைய ஃபிட்னஸ் ட்ரைனிங் சொல்லலாம்.
0: தேங்க்யூ. ஸ்பெஷலி பெண்களுக்கு நம்ம வயசு ஆக ஆக, அதுவும் 35 வயசுக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மசில் கம்மியாயிட்டு வருது, நம்மளோட போன்ஸ் தேஞ்சிட்டு வருது. இது ஹார்மோனல் ரீசன் தான். நமக்கு இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து மசிலை வந்து கம்மி பண்ணும். ஸோ இதை எப்படி நான் இருக்கிற மசிலை நான் எப்படி காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாக்கா, நான் வெயிட் தூக்கினா மட்டும்தான் அதை காப்பாற்றிக்க முடியும். நடந்தாலோ வீட்டு வேலை செஞ்சாலோ காப்பாற்றிக்க முடியாது. இது மசில் குறைஞ்சதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம 40 வயசுலையும் 50 வயசுலையும் 60 வயசுலையும் இது தெரியாது. நமக்கு வயசு ஆக ஆக ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து இப்போ நிறைய 80, 90, 100 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ லைஃப் ஸ்பேன், ஹியூமன் லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. மெடிசன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டயக்னோசிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால நிறைய வருஷம் வாழ முடியும். நம்ம கையில என்ன இருக்குனாக்கா, அத்தனை வருஷம் நம்ம வாழணும்னா நம்மளால இண்டிபெண்டா எப்படி வாழ முடியும், நோய் இல்லாமல் எப்படி வாழ முடியுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு வந்து மசில் வேணும். இப்போ நான் ஒரு சேர்ல உட்காந்து தனியா எழுந்துக்கணும்னா என்னோட மசில் வேலை செஞ்சா மட்டும்தான் என்னால் அதை முடியும்.
1: நிறைய பேர் வந்து போன்ஸ் பத்தி கவலைப்படுவாங்க, ஆனா யாருமே மசில்ஸ் பத்தி யோசிக்கிறதே கிடையாது.
0: கரெக்ட்.
1: ஸோ மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மொபிலிட்டி நல்லா இருக்கும்.
0: கரெக்ட். அப்சல்யூட்லி.

0: இப்போ 40களில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருப்பாங்க. ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு சின்ன சின்ன தொலைகள் கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி கரியர்லேயும் சரி அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு இப்போ நான் ஸ்ட்ரென்த்னிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்வெஸ்டினே ரொம்ப நீங்கள் நல்லா ஃப்ரேம் பண்ணி கேட்டீங்க. ஏன்னாக்கா 40 வந்து பெண்களுக்கு வந்து லைஃப் சேஞ்சிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இப்போ ஒரு 40 இயர்ஸில் இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாக்கா அவங்க காலேஜுக்கு போயிருப்பாங்க, இல்லை காலேஜ் முடித்து வேலையை ஜாயின் பண்ணுற ஸ்டேஜாக இருக்கலாம். அவங்களுக்கு மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் வயசானவங்களாக இருக்கலாம். அவங்களோட வேலையிலேயே அவங்க ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடிஸ்லையுமே ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷனே இல்லாமல் இருக்குது. இப்போது நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், ஆனால் அது எல்லாமே நம்ம

0: வந்து எப்படி யோசிப்போம்னா, எனக்கு வயசாயிட்டு இருக்கு அதனால இருக்கு. இப்போ ராத்திரி வந்து கண்டினியூஸா தூங்க முடியாம இருக்கலாம். நம்மளே நினைச்சுப்போம், ஓ இது வயசானதுனால, 40 வயசு ஆயிடுத்து அதனால இது, இல்ல எனக்கு நிறைய மறந்து போறது. இப்போ நான் ஒரு ரூமுக்கு வந்தேன், எதுக்கு வந்தேன்னு எனக்கு சட்னி ஞாபகமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன யோசிப்போம், ஓ ஸ்ட்ரெஸ் போல இருக்கு அதனால தான் அப்படின்னு. பட் இது எல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. இட்ஸ் நெவர் டூ லேட். நீங்க 20ல ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறது கிடையாது. நீங்க 40ல உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னா ப்ளீஸ் ஆரம்பிங்க. 45ல உங்களுக்கு தோன்றதா உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு, ஒரு பிளவுஸ் ட்ரை பண்ணுறேங்க, என்னடா இது இந்த பிளவுஸ் கொல்லவே மாட்டேங்கிறது, 6 மாதம் முன்னாடி தான் நான் இந்த பிளவுஸை தைச்சேன், நம்ம வெயிட் கம்மி பண்ணினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா, ஸ்டார்ட் பண்ணுங்க. 50ஆ நீங்கள் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளோட ஜேர்னி. இப்போ ஆரம்பித்தாதான் பெஸ்ட் ஜேர்னிங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் 50ல ஸ்டார்ட் பண்ணி ஃபென்டாஸ்டிக்காக இருக்காங்க. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்போங்கிறது கிடையாது, இன்னைக்கா இருக்கலாம், பட் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா. நேர்களே, இது கண்டிப்பா நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நம்ம ஃபிட்னஸ் கோர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிட்னஸை பத்திய புரிதலை கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வந்து வீடியோ கேம்ஸ் இல்ல மொபைல் கேம்ஸ் இல்லையா, டிவியை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில் போய் அவுட்டோரில் விளையாடுறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்கூல்லையுமே விளையாட்டுகளில் வந்து அவங்க நிறைய ஈடுபடுறதும் கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ஃபிட்னஸை சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை மைண்டில் புகுத்தலாம்?
0: இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிடி கிளாஸ்னு ஒன்று இருந்தது. இதுவே நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வரும்போது அந்த பிடி கிளாஸ் எடுத்துருவாங்க, அந்த பிடி கிளாஸ் எடுத்து மேத்ஸ் கிளாஸாக மாற்றிடுவாங்க. இன்னும் கூட ஐம் திங்கிங் நிறைய ஸ்கூல்ஸ்ல இது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நாங்க இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பார்த்தாக்கா பசங்கள்லாம் ரொம்ப கம்மியா வெளியில போய் விளையாடுறாங்க. இது எதுனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எப்படி இதை நீங்க பண்ணலாம் அப்படின்னாக்கா, வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா செஞ்சாதான் பசங்களும் செய்வாங்க. இது நான் டெய்லி பாக்குறேன் அதனால சொல்றேன். அம்மா சொல்லுவாங்க, நீ போய் போனை கீழே வச்சுட்டு ஏதாவது விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பசங்க எப்படி கேட்பாங்க? ஸோ இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபேமிலியாக ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சாதான் அந்த மோட்டிவேஷன், அந்த ஹேபிட்டை வந்து நமக்கு பசங்களுக்கு கொண்டு வர முடியும். சரி, அப்பா அம்மா தான் ரொம்ப வேலையாக இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் பசங்களை கீழே அனுப்புங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ரோடில் இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் 4 பசங்க சேர்ந்து ஏதாவது ஒன்று ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க செய்யணும். டெஃபினட்டாக அவங்க விளையாடணும். அவங்க வீட்டில் இருக்கிற டைம் கம்மியாக இருந்தால் மட்டுமே தான் அவங்களால அந்த ஃபோன்ஸோ டிவைஸோ டிவியோ இல்லாமல் இருக்க முடியும். பட் நீங்கள் அவங்கள வீட்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, டிவைஸை பார்க்காத அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து கூட பசங்களோட ஏதாவது செய்யணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்கில் போய் ஒரு பாலை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆடுங்க. 1 மாதம் செஞ்சீங்கன்னா அதுவே பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். இல்லை உங்களால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 4 பசங்களை சேர்ந்து ஏதாவது செய்ய சொல்லுங்கள். இல்லையா ஸ்கூலில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நிறையா ஸ்கூல்ஸில் வந்து பேரண்ட்ஸ் போய் சொல்லி ஸ்கூல்ஸில் இதை பண்ணுறாங்க. பிடி கிளாஸ் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் நான் அதை பார்க்குறேன். ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, ஃபிசிக்கல் கேம்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ சின்ன பசங்க வந்து கேம்ஸ் ஆடணும். அவங்க ப்ரொஃபஷனலாக ஆடுறாங்க ஆடலங்கிறது வேற. அந்த ஸ்கில் வந்து நமக்கு வயசானதுக்கு அப்புறம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஒரு இது வந்து சின்ன வயசுல நம்ம கற்றுக்கிட்டா இட்ஸ் அ லைஃப் லாங் ஸ்கில்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வீட்டில் எக்ஸசைஸ் செய்யறத பார்த்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க தன்னாலே அதை வந்து பழக்கத்தை கொண்டு வந்துருவாங்க இல்லையா. நம்ம செய்யாம பசங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணோம்னா அட போமா நீ பண்றியா அப்படின்னு கேள்வி கேட்டு போயிருவாங்க.
0: கரெக்ட். இது வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போதான் ஒரு 6 மாசம் முன்னாடி என்கிட்ட 2 சைக்கிள் இருந்தது. அதை சர்வீஸ் பண்ணி நான் வச்சிருந்துப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச சைக்கிள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், யாராவது இந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுங்கப்பா அப்படின்னு. ஃபைனலி ஒன் ஃப்ரெண்ட் வந்து நான் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓட்ட ஆரம்பிச்சான். அவன் ஒண்ணுமே சொல்லல, டெய்லி கார்த்தால வந்து 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவான். அவனோட பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறான். ஒரு நாள் எழுந்து அவள் சொன்னா வாப்பா கிட்ட, நானும் ஓட்டுறேன்ப்பா சைக்கிள். ஸோ அவங்க போய் சைக்கிள் வாங்கி இப்போ

0: அவன் ஓட்டுற சைக்கிள். ஸோ பசங்க வந்து நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ரோல் மாடல். நீ பண்ணு பண்ணுன்னு சொல்கிறத விட நீங்கள் பண்ணி காட்டுங்களேன், அதை பார்த்து பசங்க பண்ணுவாங்க.
1: அது ஒரு டிசிப்ளினே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
0: எஸ்
1: ஃபிட்னஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இது ரெண்டுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது நம்ம பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா? இப்போ நான் நல்ல ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் என்னால் குனிஞ்ச ஒரு பொருளை எடுக்கும் போது திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சிக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு நோயும் அவங்களுக்கு இருக்காது. ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுடைய பாடியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா?
0: இப்போ நம்ம ஃபிட்னஸ்னு சொல்கிறது வந்து நிறைய ஆஸ்பெக்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் ஃபிட்னஸ்.
1: என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் மேம்?
0: நம்மளால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிட்னஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் எவ்வளோ குனிஞ்சு தரையை தொட முடியறது, எப்படி கீழே உட்காந்து மேலே எழுந்துக்க முடியறது, அதுங்கிறது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் என்னோட ஜாயின்ட்ஸ் எல்லாம் அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இப்போது முட்டில் இருக்கிற ஜாயிண்ட், ஷோல்டரில் இருக்கிற ஜாயிண்ட் வந்து அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வந்து அது வேலை செய்கிறதா, அதுதான் மொபிலிட்டி. அப்புறம் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இப்போ என்னோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணினா தான் என்னோட ஹார்ட் லங் எஃபிஷியன்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. இப்போ ஒரு கிலோமீட்டர் இன்னைக்கு நடக்கும் போது எனக்கு மூச்சு வாங்குறது, இல்லை ஒரு படி ஏறதுக்கு எனக்கு மூச்சு வாங்குறது அப்படின்னா நான் அதை ட்ரெயின் பண்ணி என்னால் ஓட முடியும். இப்போ பார்த்தீங்களா, வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து ஒரு ஃபுல் மேரத்தான் வந்து 2 மணி நேரத்துக்கு கம்மியாக ஒருத்தர் ஓடி ஜெயிச்சிருக்காரு. இது முடியாதுன்னு சொன்னது வந்து நிறைய சயின்டிஸ்ட் சொன்னாங்க, ஹியூமன் பாடியால் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு, பண்ண முடியும்னு காட்டியிருக்காருல்ல. ஸோ அது வந்து இன்னொரு காம்பனன்ட் ஆஃப் ஃபிட்னஸ். இப்போ எல்லாமே நம்ம வந்து தனியாக ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 100 கிலோ என்னால் தூக்க முடியும் அப்படின்னா என்னோட கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது எப்படின்னா என்னால் டென்னிஸ் நல்லா விளையாட முடிஞ்சா என்னால் ஸ்விம்மராக இருக்க முடியும்னு அவசியம் கிடையாதுல்ல, அது வேற இது வேற. ஸோ நம்ம ஃபிட்னஸ் சொல்லும்போது எல்லாமே தான் நம்மளால் நம்ம செய்யணும். சிலது வந்து இன்டர் லிங்க்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு 100 கிலோஸ் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட மொபிலிட்டி, ஜாயிண்ட் மொபிலிட்டி இருந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை தூக்க முடியும். பட் கார்டியோவாஸ்குலருங்கிறது வந்து அது வேற, அது நான் ஓடியோ இல்லை சைக்கிள் பண்ணியோ ஸ்விம் பண்ணியோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடியோ மட்டும்தான் என்னால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நல்ல கோச் கிட்ட போனீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு வரா மாதிரி தான் அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் எழுதி கொடுப்பாங்க.
1: ஓகே, இப்போ வந்து ரேபிட் ஃபயர் குவெஸ்டன் மாதிரி கேட்குறேன், ரேண்டமாக உங்களுக்கு தோணுது அப்படியே சொல்லுங்க மேம்.
0: இது ஸ்கூல் மாதிரி எனக்கு ஞாபகம் வருது.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: சரி, யோகா ஜிம், யோகாவா ஜிம்மா, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க?
0: நான் சூஸ் பண்ணுறது ஜிம்.
1: ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்?
0: நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு.
1: வாவ்.

0: மேம், இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஃபிட்னஸ் ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் காலையில் போகணுமா இல்லை சாயங்காலத்தில் இதை பண்ணணுமா? எப்போ பண்ணால் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்?
1: உங்களுக்கு உங்களோட ஒர்க்கிங் டேலேயோ உங்களோட ஃபுல் டேலேயோ எப்போ உங்களுக்கு 1.5 மணி நேரம் எடுத்து ட்ரெயின் பண்ண முடியறதோ அதுதான் பெஸ்ட் டைம். இது மார்னிங் பண்ணினாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஈவினிங் பண்ணினாதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் மீட்டிங்ஸ் எதுவும் இல்லை நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு கேலண்டரில் பிளாக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் டைம் எல்லாம் விட்டுருங்க. யார் சொன்னாங்க மார்னிங் பண்ணினாதான் பெஸ்ட்டு ஈவினிங் பண்ணினா பெஸ்ட்டுன்னு? நீங்கள் 11 மணிக்கு உங்களால் போய் பண்ண முடியுமா? பண்ணுங்கள். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை டியூஷன் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு பண்ண முடியுமா? பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிற போதே நான் 7 நாள் போய் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பண்ண மாட்டேங்க. ஏன்னா 0லேருந்து நம்மளால 100க்கு உடனே போக முடியாதுல்ல. ஸோ 0லேருந்து நீங்கள் 1க்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ 0 வந்து நான் ட்ரெயினே பண்ணல, நான் அடுத்த மாதத்துலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா வாரத்தில் 2 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 நாள் பண்ணிக்கோங்க, அப்புறம் 4 நாள் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களோட கோல்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி தான் பண்ணணும். இல்லை நான் வந்து January 1st இது என்னது January 1st, அடுத்த மாதம் 1st, இன்றைக்கி ஆரம்பிங்களே, இன்றைக்கி என்ன கெட்ட நாளா? இல்லையே. ஸோ இன்றைக்கி ஆரம்பிங்க, என்ன டைம் கிடைக்கிறதோ அப்போ போய் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளே வந்து டிஃபிகல்ட்டாக பண்ணிக்கிறோம். இந்த ஜிம்மு வந்து ஒரு பெரிய 3க்கு போகிற மாதிரி, 3க்கே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஏன் இப்போ சினிமாவுக்கு போகணுன்னாக்கா நம்ம அப்படியா பிளான் பண்ணுறோம்? என்றைக்கு டிக்கெட் கிடைக்கிறதோ நம்ம போகிறோம் இல்லை? அது மாதிரி தான் ட்ரெயினிங் வந்து நம்ம ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக போய் பண்ணுங்கள், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் வாங்கி, புது ஷூஸ் வாங்கி, ஜிம் பேக் வாங்கி, வீட்டில் இருக்கிற துணி பை எடுத்துகிட்டு போனால் என்ன ஜிம்காரன் வேண்டாம் நான் சொல்ல போகிறான் இல்லை இல்லை.
0: அதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளே மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தள்ளி விலகி நின்றுட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஃபிட்னஸ்க்குள்ளே போகிறதும் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறதும் கிடையாது.
1: கரெக்ட். இதுதான் ஆக்சுவலாக, இதுதான் இது எவ்வளோ தூரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்ம அதை செய்வோம் இல்லை? நம்ம எவ்வளோ தூரம் அது கஷ்டம் அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிட்டு அதை கஷ்டமாகவே யோசிக்கிறோம். அதை சேஞ்ச் பண்ணினாலே நிறைய சேஞ்சஸ் நம்மளால பண்ண முடியும்.
0: உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, யூ ஹாவ் யுவர் ஃபிட்னஸ் ட்ரைனிங், இதெல்லாம் இன்னொரு கெரியரும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு கெரியர் பார்த்தாலே நேரம் பத்திரன்னு புலம்புறவங்க ஜாஸ்தி, ரெண்டு கெரியர் வச்சுக்கிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபிட்னஸ் ஷெடியூலை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க?
1: இது நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க, நிறைய பெண்கள் செய்கிறாங்க. ஐ திங்க் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து நம்ம பெண்கள் கிட்டேருந்து தான் நிறையா பார்க்குறோம் கற்றுக்குறோம். இட்ஸ் அபவுட் எல்லாருக்குமே 24 hours தான் இருக்குது. அது நீங்கள் 2 கெரியர் வச்சுக்கோங்க, 1 கெரியர் வச்சுக்கோங்க, ஆர் என்ன வேணாலும் இருக்கலாமே. அந்த டைமில் நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னோடய நிறையா மீட்டிங்ஸ், ஒர்க், என்னோடய ட்ராவல் எல்லாமே என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் சிரிப்பாங்க. அது என்னோடய ட்ரெயினிங்கை சரவுண்ட் பண்ணி தான் இருக்கும். அதோட மீனிங் எப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ.
0: ஏன்னா ஏன் இதை கேட்டேன்னா, இல்லத்தரசிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களும் புலம்புவாங்க, எனக்கு நேரமே இல்லை, அதனால தான் நான் ஒர்க் அவுட் பண்ணல, அதனால தான் நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன் இப்போ.
1: கரெக்ட். அது இப்போ எக்ஸ்கியூஸுங்கிறது வந்து நிறைய இருக்குது. டைம் இல்லைங்கிறது வந்து ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் தான். உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் வேணால் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன் 50 எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் ஏன் ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்படி இது எல்லாத்துக்கும் ஜோக்ஸ் அப்பார்ட், இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படியாவது அதை செய்வோம் இல்லை? அதுதான் ப்ரையாரிட்டி. அதுதான் 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த 24

0: மணி நேரத்துல நீங்க ஒரு மணி நேரம் நீங்க தேடி கண்டுபிடிங்க, உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி, ஒரு மணி நேரம் வந்து எல்லாத்துலயுமே 10 மினிட்ஸ் நீங்க எடுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கும்ல. நமக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம்னா அதுக்கு எக்ஸ்கியூசஸ் நிறைய இருக்கு. இது செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற அப்படி ஆரம்பிங்க. செய்யணும்னு கூட நான் சொல்லல, இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கும். நான் டெய்லின்னு கூட சொல்லல, இல்ல வாரத்துல 2 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் 3 நாள். இப்போ என்ன சொன்னீங்க, என்னை விட பிஸியா எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் பண்றாங்கல்ல. இப்ப நிறைய டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க, நிறைய சீனியர் பிசினஸ் ஓனர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க. உங்க ஊர்லயே நீங்க பாருங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் டைம் இல்லை அப்படின்னு, டைம் நிறைய இருக்குங்க. நம்ம டிவி பாக்கிறதுல கம்மி பண்ணினாலுமே, வேற ஏதாவது கதை பேசுறதுல கம்மி பண்ணினாலுமே டைம் இருக்கும். அது நமக்கு பண்ணணுமாங்கிறது தான் ப்ரையாரிட்டி.
1: ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இல்லத்தரசிகள் டெய்லி டீல் பண்ற சமையல் வச்சே நம்ம சொல்லலாமே. ஒரு ஷார்ப்பான கத்தி இருந்தா காய்கறியை கடகடன் கட் பண்ணிடலாம். அதுவே அந்த கத்தி ஷார்ப்பா இல்லை, வளைஞ்சு நெளிஞ்சு ஒடிஞ்சிருந்ததுன்னா காய்கறி கட் பண்ண மணிக்கணக்கில் ஆகும். அந்த மாதிரி நம்ம உடம்பும், நம்ம உடம்பு ஃபிட்டா இருந்தா எல்லா வேலையும் கடகடன் பண்ணிடலாம். ஸோ ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்க.
0: கரெக்ட்.
1: எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒருவேளை அடிபட்டுருச்சுன்னா அடிபட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா இல்லையா, ஃபிட்னஸ்க்கான வேற வழிகள்லாம் என்ன, ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், மசில் டியர் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம ஃபிட்னஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்காக நீங்கள் இன்னொரு ஒரு வாரம் காத்திருக்கணும். எஸ் இதனுடைய நிறைவு பகுதியை வரும் திங்களன்று எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்புமுனையாக திகழ்கிறது என்று

0: என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பண பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 314,000 கோடிகள்ல

0: வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பண பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3,14,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ நகரங்களில் இருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களில் இருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையில் இருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யுபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்ட் 23 முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த அவர் இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோஃபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்த முறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார்.

0: பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில மணிமுத்தா ரிவர்ல தூய்மை பணி பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்திற்குரிய 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரதம் இந்தியா திட்டத்தின் கீழ குப்பைகளை தரந்துருச்சு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி பிரித்து கொடுக்கிறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுத்தா ஆற்றில கொட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா அன்போட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
7: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனம்.

0: பாருங்க.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: representatives. Iran has said it has a two-year plan to withstand expanded U.S. sanctions after U.S. Treasury Secretary Scott Bessent announced what he called an economic D-Day against the country. Bessent said the U.S. would cut economic ties with Iran and isolate countries that continue to financially support it. The Treasury Secretary also announced sanctions targeting five sectors, including oil-related shipping, aviation, technology, gold, and digital assets. The Intermeteorological Department, IMD, has issued an orange alert for isolated heavy to heavy rainfall over eastern Uttar Pradesh, Madhya Pradesh and Chhattisgarh during the day. Talking to Akashvani News, senior IMD scientist Akhil Srivastav said subdued rainfall activity will continue over the peninsular part of the country during the next 3 days. The active monsoon continues to affect Jharkhand. Due to a low pressure area formed over the Bay of Bengal, the state is likely to witness continued rainfall over the next 4 days.
1: According to IMD Ranchi, a low pressure area lies over and around West Bengal, northern Odisha and the northwestern Bay of Bengal. Under its influence, moderate to heavy rainfall, thunderstorms and lightning are likely across Jharkhand. The Meteorological Department has issued a yellow alert till August 27th, forecasting heavy rainfall in 10 districts along with heavy rainfall, thunderstorms and lightning, gusty winds with speeds of 30 to 40 kilometers per hour are also likely in these districts. The department has advised people to remain alert in view of the weather conditions. During the past 24 hours, rainfall was recorded in almost all parts of the state, with Kumaradungi in West Singhbhum receiving the highest rainfall of 97 millimeters. Mavish Rahman, Akashvani News, Ranchi.
0: In men's cricket, hosts Sri Lanka were 171 for 6 against India on the third day of the second test in Colombo when reports last came in. Sri Lanka is trailing by 332 runs. For India, Manav Sudhar took India's fifth wicket, dismissing captain Dhananjay De Silva for 8 runs. India are looking for quick wickets to bowl out the host and enforce a follow-on. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi terms UPI as major turning point in India's digital payments journey, earns global recognition with operations across 11 countries. Centre empowers West Bengal government to conduct hearings under CAA to issue citizenship certificates to eligible applicants. National Security Advisor Ajit Doval to hold special representatives talks with Chinese Foreign Minister Wang Yi on India-China boundary issue in Beijing today. United States proposes additional $1.03 lakh fee for all H-1B cap subject petitions. And in Test cricket, Sri Lanka trailed by 332 runs, losing 6 wickets in the first innings at Colombo. With that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். கோ தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சொல்றேன் சிறுவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், அதாவது NPS வாத்சல்யா திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய வேகமான உலகில் நம் பிள்ளைகளின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பது ரொம்பவும் முக்கியமானதா இருக்கு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்கால ஓய்வூதியத்திற்கு பங்களிக்கும் வகையில் சிறார்களுக்கான ஒரு புதிய வகை ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிறார்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டமானது NPS வாத்சல்யா என அழைக்கப்படுகிறது. இந்த திட்டம் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமாகும். NPS வாத்சல்யா என்பது வழக்கமான தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை சிறுவர்களுக்கும் விரிவுபடுத்தும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும். குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கட்டி முதலீட்டை தொடங்கி நீண்ட கால சேமிப்பை உருவாக்கலாம். இந்த திட்டம் 18 வயதுக்குட்பட்ட தங்கள் பிள்ளைகளின் சார்பாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் ஒரு ஓய்வூதிய கணக்கை திறக்க அனுமதிக்கிறது. இந்த திட்டத்தை

0: இத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, தகுதி 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களும் NRI மற்றும் OCI உள்ளிட்டோர் இத்திட்டத்தில் சேரலாம். ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். உச்சவரம்பு இல்லை. குழந்தை 18 வயதை எட்டும் வரை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் இக்கணக்கை நிர்வகிப்பார். சிறுவர் அல்லது சிறுமியர் 18 வயதை அடைந்தவுடன் இத்திட்டம் ஒரு வழக்கமான தேசிய ஓய்வூதிய முறையான கணக்காக மாற்றப்படும். இந்த திட்டம் பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை அமைப்பதற்கான நம்பகமான வழியை வழங்குகிறது. இதன் மூலம் உயர்கல்வி, பிற வாழ்க்கை மைல்கற்கள் போன்ற எதிர்கால நிதி தேவைகளுக்கு அவர்கள் நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. முதலீடு செய்வதற்கும் பிள்ளைகளின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியை இந்த திட்டம் வழங்குகிறது. வழக்கமான பங்களிப்புகள் மூலம் NPS வாத்சல்ய கணக்கு சிறுவருக்காக ஒரு கணிசமான ஓய்வூதிய நிதியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பின்னர் அவர்கள் வயது வந்தவுடன் இந்த நிதியை ஒரு வழக்கமான NPS கணக்காக மாற்றிக்கொள்ளலாம். NPS திட்டத்திற்கான தகுதி எளிமையானது. இத்திட்டம் 18 வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. NPS வாத்சல்யா கணக்கு சிறாரின் பெயரில் தொடங்கப்படுகிறது. சிறாருக்கு 18 வயது நிறைவடையும் வரை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் அக்கணக்கின் இயக்குநராக செயல்படுவர். பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட முக்கிய வங்கிகள், இந்திய அஞ்சல் துறை மற்றும் ஓய்வூதிய நிதிகள் உள்ளிட்ட எந்த ஒரு நேரடி சேவை மையத்திலும் கணக்கை திறக்கலாம். கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்க ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயை பங்களிப்பிட வேண்டும். ஆனால் பங்களிப்புகளுக்கு உச்சவரம்பு எதுவும் இல்லை. வழக்கமான NPS-ஐ போலவே NPS வாத்சல்யாவும் பல்வேறு இடர் தாங்கும் திறன்கள் மற்றும் வருமான எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முதலீட்டு தேர்வுகளில் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. பங்களிப்புகளில் 50% பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை பெருநிறுவன கடன் பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்களில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. தானியங்கு தேர்வில் சிறுவர் வயதின் அடிப்படையில் ஒதுக்கீடு தானாகவே நிர்வகிக்கப்படுகிறது. 3 வருட முடக்க காலத்திற்கு பிறகு கல்வி, மருத்துவ சிகிச்சைகள் அல்லது மாற்றுத்திறன் போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பங்களிப்பு தொகையில் 25% வரை திரும்ப பெறலாம். சிறுவர் 18 வயதை அடைவதற்குள் இது 3 முறை செய்யலாம். சிறுவர் 18 வயதிற்கு முன்பே இறந்து விட்டால் பொருந்தக்கூடிய விதிகளின்படி நிதியானது சட்டப்பூர்வ வாரிசுக்கோ அல்லது நியமனதாரருக்கோ வழங்கப்படும். கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது பூர்த்தியானதும் NPS வாத்சல்ய கணக்கு தானாகவே ஒரு வழக்கமான NPS கணக்காக மாற்றப்படும். இந்த தருணத்திலிருந்து அந்த நபர் வழக்கமான NPS திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் 60 வயதை எட்டும் பொழுது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதுக்கு விண்ணப்பிக்கும் முறைகள் எப்படி அப்படின்னா, ENPS இணையதளம் அல்லது பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்கள் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பாதுகாவலரின் அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஆதார், பான் கார்டு சமர்ப்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக போட்டு அதைய செயல்படுத்திட்டும் இருக்காங்க. இந்த திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த பகுதியில NPS வாத்சல்யா சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் வேறொரு திட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் தெய்வ வாக்கு படத்திலிருந்து இளையராஜா S. ஜானகி பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக பாடும் பறவைகள் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: தாய்மை உலக மக்களால் போற்றப்படும் பண்பு. குழந்தை பெற்றவர்கள் எதிரே வந்தால் நல்ல சகுனம் என்று கிராம மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் தொட்டதெல்லாம் சீராகும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பல சடங்குகளில் அவர்களுக்கு முதன்மை தரப்படுகின்றது. குழந்தை இல்லாத பெண்களுக்கு இம்மியும் பயனும் மறுமையின் பயனும் இல்லை என்ற நம்பிக்கை வேரூன்றி இருக்கிறது. மலடியின் வீட்டில் ஆடும் மாடும் செடி கொடிகளும் செழிப்பாக வளரமாட்டா. இல்லறத்தின் பயன் இருந்தோருக்கு ஈதல் என்னும் உரிமை அவர்களுக்கு இல்லை. பிள்ளைகள் கொள்ளி வைத்தால்தான் மறுமைக்கு வழிபிறக்கும். ஆகவே மறுமையிலும் அவர்களுக்கு இன்பம் இல்லை. இந்த நம்பிக்கைகளையெல்லாம் ஒரு மலடியின் வாய்சொல்லாக இப்பாடல் அமைகிறது.

0: பொங்கன்னே கீழாருமே தான் மலாடு
1: நானே நானே நானே நானே நானே நானே நானே நானே
0: அரையா முற்றத்த

அடா இருக்கிறேனே மன்னா வார பிள்ளை இல்லா வாசல் என்றால் பிச்சை கூட வாங்கார்கள் மழை பெய்த முற்றத்திலே மண்ணடைய மைந்தன் இல்லை வட்டி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@

0: www.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
3: நிலம் தரிசாக கிடக்கிறது, அவனுடைய காதலி வயலுக்கு வருகிறாள். அவனிடம் அவன் ஏன் வேலை ஓடவில்லை என்று சொல்கிறான். அவளும் தனக்கு வேலை ஓடவில்லை என்றும் அதற்கு காரணம் என்னவென்றும் சொல்கிறார்கள்.

ஏன் மண்டல புதியல்லோ மதுர பாத பொறவுள்ள உன் மண்டல வாடாதட்டி வறுப்பு பெற்ற கூடலையே.

ஐயா பச்சில கழுத்தில் பச்சி பதை வள்ளி பொறபுள்ள உன் பச்சில வாடாதட்டி வரும்பு விட்ட கூடாலைய அரையா சம்

ஐயா அரிசி குத்தி மடியல் வைத்து அவாராம்பு பொட்டு வச்சு சொருகு கொண்டை வெள்ளை அம்மா நீ சோறு கொண்டு வாராதப்போ.

அரையா கார வீட்டு திண்ணையிலே கருக்கி மஞ்சள் அறிக்கையிலே எந்த பைய தூதினோ இழுத்தரக்க கூடாலைய அரையா

ஐயா கேப்பை கருது போலே கிளி போலே பெண்ணிருக்க எனக்கு கண்ணி இருக்குதானே என்னங்கட்ட பாவி மக அறையா தன்னா.

ஆனையா புல்லருக்க போக இல்லை புளியம்புவும் கொண்டு போனே புளியம்புவும் வாடாதட்டி நான் புல்லறுப்பு மறந்து விட்டேன் அரையா.

0: இதுவரைக்கும் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டோம்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: சூப்பர்.
3: டோன்ட் மிஸ் இட்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
1: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு திரையிசையுடன் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30. நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசை.

0: ஒலித்த பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது.
1: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

கேட்ட பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திற்காக கார்த்திக் சின்மயி பாடியது.

அனிருத் ரவிச்சந்தர் விவேக் சிவா பாடிய இந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெற்றது. நேரம் 6:28. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களுடன் உரை கேட்கலாம். வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்களும் இடம்பெற கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை திருச்சியிலிருந்து அஞ்சலாகும். 1991 திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கந்த புராணத்தில் முருகவேல் திரு அவதாரம் என்னும் தலைப்பில் ஆற்றிய இசை சொற்பொழிவு ஒளிக்களஞ்சியத்திலிருந்து கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரலுடன் இந்நாள் நிறைவு பெறுகிறது. இனி நாளை நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:00 குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், குரல் எண் 120, அதிகாரம் நடுவு நிலைமை. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 கொஞ்சம் கிழி, 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயின் ஹசனி அவர்கள், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களில் பாட்டு இடம்பெறும், நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:00 மலையாள கரையோரம் ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி, திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 12:10 சங்கீத சாரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், எம் ஏ அபுபக்கர் அவர்களின் அபுபக்கர் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஒன்று பத்திற்கு எண்ணுயிர் தோழி, பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல் இடம்பெறும், நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டக் வேளாண்மை அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் கூறும் அறிவுரைகள் கேட்கலாம். 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று,

நேரம் 6:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாமாலை. நிகழ்ச்சி தரவிருக்கும் முதல் பாடல் கே. வீரமணி பாடியது.

பாமாலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள், வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: மதுரை மாவட்டத்தில் கீழே குறிப்பிடி கிராமத்தை சேர்ந்தவர். யுபிஐ டிரான்சாக்சன் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அந்த சில்லற இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்சன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்சன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையா போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு.
1: வேளாண் பட்ட படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்ணுறோம், பேப்பர் மிஷியும் பண்ணுறோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்கு. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணெய் சப்பர கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமாக வச்சுட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜரூராக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைன்னாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூரில் எங்கே இருந்தாலும், மலேசியா, சிங்கப்பூர், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைமில் நாங்கள் கொழுக்கடைக்கு மெட்ராஸில், சென்னைக்கு, பெங்களூர், பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை

0: குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தில் வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க.
7: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்வது முல்லைவனம்.
8: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: ஒலித்த பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: நேர்கள் கேட்ட பாடல் சத்ரியன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: நூறாவது நாள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலுடன் முல்லைவனம் நிறைவு பெற்றது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.
2: இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஆகிய 3 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும் அதற்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்ததும், டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வை ரத்து செய்வது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில்

குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கர்நாடக மாநிலத்தில் மூன்று தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான விஷயத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு உரிய விரிவான விளக்கத்தை விரைவில் சட்ட அமைச்சர் வழங்குவார் என பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து பேரவையில் இன்று இரண்டு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் ஹீமோஃபீலியா என்ற நோய்க்கு எமிசிசுமேப் என்ற மருந்தை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்குவது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானத்தை தாவேகா உறுப்பினர் டாக்டர் எம் எஸ் ரவி கொண்டு வந்து பேசினார். இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தற்போது எமிசிசுமேப் மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கூட பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இரத்த கசிவை தடுக்கும் இந்த எமிசிசுமேப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மற்றொரு தாவேகா உறுப்பினர் திரு ரவி மனோகரன் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு விரைவில் சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று கூறினார். இதையடுத்து டெட் தேர்வு தடை பற்றிய தனி தீர்மானம் ஒன்றை பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கொண்டு வந்து பேசினார். ஆசிரியர் தேர்வுக்கான தேசிய கவுன்சில் கடந்த 2010 பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகிய அனைவருமே டெட் எனப்படும் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவால் சுமார் 20 மேலாக பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் 328,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாமல் தகுதி இழப்புக்கு ஆளாகும் நிலை உருவாகியிருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு முழுமையான நிரந்தர விலக்கு அளிக்கக்கூடிய சட்டத்தை இயற்றுவதற்கு மத்திய அரசை தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர வேண்டுமென்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். இதன் மூலம் நீண்டகாலமாக ஆசிரியராக பணிபுரியும் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மீது கருத்து தெரிவித்த பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, திமுக உறுப்பினர் திரு ஏவா வேலு, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் அரசினர் தனி தீர்மானத்தை வரவேற்றதுடன் மத்திய அரசு இது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கூறினர். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்ய அமைச்சர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அழைத்த நிலையில் ஏராளமான உறுப்பினர்கள் எழுந்து நின்று தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர், கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதற்கு இப்போது அவகாசம் இல்லை, நீங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து மிகவும் சுருக்கமாக எடுத்துக் கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றார். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தன், விரைவில் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர்கள் திரு எஸ் ரகுபதி, திரு சேகர்பாபு, திரு ராஜா, திரு ஜெயராமகிருஷ்ணன், திரு கௌதம் ஆகியோர் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தாவேகா உறுப்பினர்கள் திரு சுகுமார், திரு ரவி மனோகரன், திரு கருப்பையா, திரு முனிரத்னம், திரு நா சுப்பிரமணியன், திரு பாலமுருகன், திரு விஜயகுமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு கே நித்யானந்தம், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம், திரு ஆர் காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு தாமரை ராஜேந்திரன், திரு திலீபன் ஜெய்சங்கர் ஆகியோரும் தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் முக்கிய பகுதிகளை கூறி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். விதி 55 கீழ் உறுப்பினர்கள் கொடுக்கும் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர்களிடமிருந்து பதில் வந்த பிறகுதான் அவை விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற மரபு விதி இருந்தாலும் கூட, உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினைகளை தகவல் கோரல் என்ற முறையில் சுருக்கமாக சொல்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் அனுமதி அளித்ததற்கான காரணத்தை விரிவாக எடுத்துக் கூறினார். பேரவைக்கு நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்திருப்பதால் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையிலேயே இந்த அணுகுமுறையை தாம் பின்பற்றியதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் டாக்டர் பிரபு, செல்வி கீர்த்தனா, முனைவர் குமார் ஆகியோர் தாக்கல் செய்து பேசினர். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தாவேகா உறுப்பினர்கள் திரு மதார் பதுருதீன் என்ற வி எம் எஸ் முஸ்தபா, திரு பழனிவேல், திருமதி சத்யா, திமுக உறுப்பினர்கள் திரு அஸ்டின், திரு அம்பேத்குமார், திரு கதிரவன், அதிமுக உறுப்பினர்கள் திரு அருண்மொழி தேவன், திரு வெற்றிவேல், திரு மோகன் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், அமமக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 13 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்களின் தொகுதி கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனா்.

0: விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு ஆஸ்டின், மக்களால் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்களின் குரலை முடக்கிவிட்டதாகவும், அந்த தொகுதிகளில் பிரதிநிதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் சரியாக 10:57 மணி அளவில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் பலமாக மேஜையை தட்டி அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த தொகுதி மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று கூறியதுடன் ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்தார். அப்போது இடைமறித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதிக்க முடியாது என்று கூறினார். இதன் பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சில கருத்துக்களை கூறியதும், இதுபோல உணர்ச்சி வயப்பட்டு உடலை வருத்தி கொண்டு உறுப்பினர் பேசக்கூடாது, எதையுமே உணர்வு பூர்வமாக அமைதியாக பேசுங்கள் என்று கூறினார். விவாதத்தில் தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், கடந்த திமுக ஆட்சியில்தான் அதிக அளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் அதிக அளவு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சிறிது நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கடந்த காலங்களில் பேரவையில் நடைபெற்ற சில சம்பவங்களையும் அப்போதைய பேரவைத் தலைவர் அளித்த தீர்ப்பினையும் சுட்டிக்காட்டினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை வைத்து பேரவையில் விவாதிப்பது அழகல்ல என்று கூறியதையும், ஆதாரமின்றி செவிவழி செய்திகளை பேரவையில் பதிவு செய்ய முனைவது ஏற்க முடியாது, இதுவொன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று மறைந்த முன்னாள் அமைச்சர் க. அன்பழகன் அவை முன்னவராக இருந்தபோது தெரிவித்த கருத்தையும் திரு ஜே சி டி பிரபாகர் எடுத்துரைத்தார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்த திட்டத்தை அரசு கைவிட்டது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பின் மீதும் இன்று பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின்போது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, திரு ஏவா வேலு ஆகியோர், மத்திய அரசின் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி, இது தவிர மாற்று இடங்களை பார்வையிட்ட நிலையில் அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசின் விமான நிலைய ஆணையம் மறுத்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சட்டத்துறை அமைச்சர் திரு அருண்குமார், தொழில்துறை அமைச்சர் திருமதி கீர்த்தனா ஆகியோர், அந்த பகுதியில் ஏராளமான ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் இருப்பதால் அது உகந்த இடம் அல்ல என்றும், மேலும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் ஏராளமான விளை நிலங்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்தை அரசு கைவிட்டதாக கூறினார். இதற்கு மாற்றாக மக்களும் விவசாயமும் பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே அவ்வப்போது கடும் ஆட்சேப குரல்கள் எழுந்தன. இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பமும் அமளியும் நிலவியது. அரசியல் தொடர்பான கருத்து மோதல்களும் நிகழ்ந்தன. அப்போது பேரவையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் திரு விஜய் இவற்றையெல்லாம் மிக அமைதியாக இருந்து கூர்ந்து கவனித்தார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் சூடும் சுவையுமான விவாதங்கள் அரங்கேறின.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்திட அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பிறப்பினை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் வழிவகு

0: வகை செய்கிறது. 2010 ஆம் ஆண்டுக்கு முன் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் வகுத்துரைக்கப்பட்ட 15 ஆண்டுகால அவகாசம் முடிவுற்ற அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்திட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா கிராமம் கவுண்டடி ஆற்றின் குறுக்கே உள்ள மோர்தானா அணையிலிருந்து பாசன வசதிக்காகவும் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் நேற்று தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவினார். பாசன வசதிக்காக கவுண்டனி ஆற்றில் வினாடிக்கு 75 கன அடி வீதமும் இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பிரதான கால்வாய்களில் தலா 75 கன அடி வீதமும் ஆக மொத்தம் வினாடிக்கு 225 கன அடி மோர்தானா அணையிலிருந்து தண்ணீர் வரும் 9 நாட்களுக்கு திறந்து விடப்படுகிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 261.330 மில்லி கன அடி ஆகும். தற்போதைய கொள்ளளவு 235.039 மில்லி கன அடி ஆகும். இதில் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 174.96 மில்லி கன அடி ஆகும். இதன் மூலம் 9 ஏரிகள் பயன்பெற்று மேலும் மோர்தானா, கொட்டாரமடுகு, ஜிட்டாப்பள்ளி, சேம்பள்ளி, ரங்கசமுத்திரம், மீனூர், தட்டப்பாறை, ஆண்டிக்கான்பட்டி, அக்ரவாரம், மூங்கப்பட்டு உள்ளிட்ட 15 கிராமங்களில் 408 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் 1867 திறந்தவெளி விவசாய கிணறுகளின் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் குடியாத்தம், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 8,366.70 ஏக்கர் பரப்பளவு வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்ற விவசாயி கூறும்பொழுது,
1: மோதன டேம் மாவட்ட ஆட்சியர்கள் திறந்து வச்சாங்க, அரசாணைப்படி 9 நாட்கள் தண்ணீர் வரும் சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் இன்னைக்கு தரப்பு வந்து 225 கன அடி தந்திருக்காங்க. இதனால டவுன் தண்ணிய மகாநாட்சி ஆற்று கரையோரங்களும் நீர்மட்டம் உயரும். அது மட்டும் இல்லாம வலதுபுற இடதுபுற கால்வாயில் உள்ள ஏரிகள் நிரம்பி பாசனத்துக்கு பயன்படும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் வந்து குடிநீர் பிரச்சனை ஓரளவுக்கு இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா திறந்திருக்காங்க.
0: வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மலைப்பகுதியில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அல்லேரி மலைப்பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதி ஆகியவை நிறைவேற்றிட தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
2: மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள், இந்த மலைப்பகுதியில வந்து தார் சாலை வசதி இல்லைங்கிறத கேட்டிருந்தாங்க. ஒரு பிரசவமான பெண்ணை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அது எதிர்பாராத விதமா போறதுக்கு நேர கால தாமதமானதுனால அந்த குழந்தை வந்து இறந்துறதா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து எங்க கவனத்துக்கு வரும்போது முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு கொண்டு போனோம். உடனடியாக அது என்ன பார்க்க சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களை வந்து இது சம்பந்தமா என்னன்னு போய் ஆய்வு பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு இங்க நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது, இந்த மக்களுக்கு அந்த 8 கிலோமீட்டர் தார் சாலை, கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இணைக்கக்கூடிய தார் சாலை வந்து இவங்களுக்கு வந்து பணியானை வழங்கப்பட்டுருச்சு, அதை அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ரேஷன் கடை ஓபன் பண்ணோம்னாங்க, இப்ப அந்த பில்டிங் ஆயிட்டு இருக்குது, அடுத்த மாதம் அதை வந்து திறப்பு விழா பண்ண இருக்கிறோம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அங்குள்ள குறைகளை விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடநூல் கிடங்கில் உள்ள பல்வேறு குறைகள் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில்

0: ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய CSIR-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளித்துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், சக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: சம்பந்தமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லியாங் தின்ஹே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பு பின்னர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 7:25. நேயர்களே, இனி கேட்கலாம் ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 17,455 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,899 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,130 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,829 ரூபாய்க்கும். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 17,459 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,203 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,155 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 11,569 ரூபாய்க்கும். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி 17,499 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 14,869 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,299 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான முதல் கனமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரையாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஒரு நாள் மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாகவும் தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். உழவர் பெருமக்களை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி 27/8/2026 மற்றும் 28/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். கீழ்காணும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவையாவன: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பல வகை பழஜாம், பழரசம், தயார் நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, தக்காளி கெட்சப். ஆர்வமுள்ளவர்கள் ₹1,770 பயிற்சி முதல் நாளன்று செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94 88 51 82 68.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகே, முத்தழகே, வீட்டுல இருக்கியாப்ல?
5: வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க.
4: என்ன, உன்ன ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போன, அதுக்கப்புறம் ஆலையே காணோமே.
5: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? போங்க, முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில வந்தேன் பாருங்க, கரெக்டா காலுக்கு அடியில ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம் நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குளைச்சி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, இல்லைனா அது எனக்கு அடிச்சிருக்கும்.
4: அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே பிள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம். சரி, கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன்.
5: அந்த அதிர்ச்சியில அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில் வரல. வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல.
4: இவ்வளவு நடந்துருச்சா?
5: ஆமாக்கா.
4: பரவாயில்ல, ஏ ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு.
5: அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியா ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
4: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. ஏன் பெரியமா வீட்டில் இப்போ நாய்க்குட்டி போட்டு வச்சிருக்கு. வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன், நீ வேணா வளர்த்துக்கிறியா?
5: ஆ, சரிதான்க்கா. ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்கறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே.
4: அதனால என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்ப இவங்க சொல்றத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
6: நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றிற்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது இல்லை அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெப்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்டு அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெட் நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றுக்கு நம்மால் அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு

தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும் பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றினுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றில் உடலில் மைக்ரோசிப்பை பொருத்துவதன் மூலம் அவை தொலைந்து போனாலும் நாம் கண்டறிவதற்கு உதவி செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பராமரிப்பு முறை குறித்து பார்ப்போம். செல்லப்பிராணிகள் சிறு வயதிலிருந்தே நம் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். செல்லப்பிராணிகள் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை, ஒரு சில பறவைகள் 50 ஆண்டுகள் வரை கூட நம்முடன் வாழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தான் அவற்றின் உலகம், நம்மை சுற்றி தான் அவற்றின் உலகம் இயங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்பாராத காரணங்களால் நாம் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவற்றை அருகில் உள்ள ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு பாதுகாப்பாளரை நியமித்தோ அவற்றை பராமரிப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும் பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிபடும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்லப்பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை அவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்லப்பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக அளவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறி நோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதற்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை, இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல்
போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம்

0: செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும். இவ்வாறு கருத்தடை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்பொழுது அந்த செல்லப்பிராணிகள் மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது. கடைசியாக தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம். இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாம முன்வந்து இந்த தெருவில் திரியும் தெருவிலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறிநோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறிநோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டும் அல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம் மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும்.
1: என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம வளர்க்கணும். வாயெல்லாம் ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மள மாதிரி தானே.
1: சரியா சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, நோய் வராம தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்ல பிராணிய நீ நல்ல விதமா வளர்க்கலாம்.
2: கண்டிப்பாக்கா. நீங்க நாளைக்கே அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி வளர்க்கறேன்னு பாருங்களேன்.
1: சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
2: என்ன விஷயம்?
1: ஒரு ரெண்டு மூணு நாள் வேளாண் சுற்றுலா போலான்னு இருக்கேன்.
2: வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா?
1: ஓ, உனக்கு தெரியாதுல்ல. அப்ப இவர் சொல்றத கேளு.
2: யாருக்கா?
1: வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்களில் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். அடுத்து அது கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிறது மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல

கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்து வாழ்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்துச்சோன்ன அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையினுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்கிதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்கிது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா, ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி, என்ன தான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000s விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் விற்கிறது கம்பம், கம்பத்தில் ஒரு 25 acres வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா, தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும், அது ராம்நாட்லேயும் வரும், கோயம்புத்தூர்லேயும் வரையும் எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்திங்கன்னா திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில், கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 acres தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சையை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 days திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 months தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 months தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 months தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்திங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். வேரஸ் இன் அவர் கம்பம் வேலி வி ஆர் ஹேவிங் த 365 days த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 acres ஒரு ஆர்வக்கோளாறில் திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை 2000s ஆரம்பித்தேன். 2001s நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசனம் 10 tons 12 tons எடுப்பேன், 12 tons. ஆனால் என்னால் விலையை வைக்க முடியாத தவிர அதுக்கு விலை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கே, அருமையாக இருக்கேன்னு. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விலையை வைக்க முடியல, விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 tons 12 tons கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக்இவன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக்இவன் வரணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்டில் தானே இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்குன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 to 4000 வருவாங்க, உள்ளே வருவாங்க. என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ், ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல், ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க. ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா செடியில் வருமா கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம், இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கு பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி. எனக்கு அக்ரோ டூரிசம்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும் அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை, அக்ரிகல்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டி சொன்ன அந்த ஆர்ட், ஒரு வாழ்வியல். நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தேர், எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருச்சுன்னா என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன்.
இப்போ ஒரு ஆச்சம் வந்து ஒரு கிலோ 70

வாங்கி போயிட்டுருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் ஏமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும் அந்த குறைஞ்ச ரேட்டில். என்கிட்ட வாங்குறது 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது,

தொடர்புடைய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு, விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்கு, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இந்த சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர். அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி. என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அவர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்டன் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல், நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்ட்டட் ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய வைன்யார்டில் உள்ளே வரவங்க, வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாக வாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறிச்ச திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ளே ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறோம் இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்க, நான் வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸாக பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க. உள்ளே விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். அந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துகிட்டிங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். த கிரானிக் ப்ராப்ளம் இஸ் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பிறந்த அக்ரோ டூரிசம்ல வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைமா நான் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 ஏக்கர் இருக்குது. 25 ஏக்கருடைய திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன் நான். முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு முல்லைப்பெரியாருடைய பென்ஸ்டாக் எல்லாமே வச்சு அந்த ஜான் பென்னிகுக் பெரிய சிலை வச்சு அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்னிக்கு வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிறோம். ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டியோட வந்து நான் பெண்டிக்கு கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பெண்டி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்காக தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிடியூட்டோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணி குக்குனால தான் அந்த விவசாயமே இன்றைக்கி இந்தளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவரால் தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேஜ் வச்சேன். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 9 அட்வென்ச்சர்ஸ் மேலே ஜிப்லைனு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளு கீழே விவசாயம் நடக்கும், அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல் இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். இந்த குழந்தைய தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 அட்வென்ச்சர்ஸ் பண்ணும்போது
அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா க்ரியேட் ஆகும்.

0: உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றத விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
1: என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
2: நல்லாவே புரிஞ்சதுக்கா? இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசிச்சபடி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமா முத்தழகு, அழக ரசிக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நாம வாங்கிக்கலாம்.
2: சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த முறை நீங்க சுற்றுலா போகும்போது உங்க கூட நானும் வரேன். அது சரி, ரோசி எங்க விட்டுட்டு போறீங்க?
1: ரோசிய காப்பகத்துல தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன்.
2: அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல, நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
1: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: கேட்ட பாடல் மெட்டி படத்திலிருந்து.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: ஒலித்த பாடல் அன்புள்ள அப்பா படத்திலிருந்து.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனல்.

0: கேட்ட பாடல் டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420 2233.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: கேட்ட பாடல் வெள்ளை ரோஜா படத்திலிருந்து.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கிடக்கும் தறி கிடக்கும்
1: கேட்ட பாடல் சின்ன வீடு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் சின்னவர் படத்திலிருந்து.

கேட்டது மனோரஞ்சிதம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை திருச்சியிலிருந்து அஞ்சலாகும். இதில் 1991 ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கந்தபுராணத்தில் முருகவில் திரு அவதாரம் எனும் தலைப்பில் ஆற்றிய இசை சொற்பொழிவு நிகழ்ச்சி கேட்கலாம். ஒளிக்களஞ்சியத்திலிருந்து

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில். முதலில் இனிய உறவு பூத்தது திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் கேட்க இருப்பது கந்தபுராணத்தில் முருகவேல் திரு அவதாரம் என்ற தலைப்பில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆற்றிய இசை சொற்பொழிவு.

பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். கந்த புராணத்தில் உள்ள தத்துவங்கள் எந்த புராணத்திலும் இல்லை என்பது பழமை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை எத்தனை சமயங்கள் உழவோ அத்தனை தத்துவங்களும் கந்த புராணத்தில். வியாச பகவான் 18 புராணங்களை பாடி அருளினார். அதை முழுவதும் படித்த ஒருவர் அதை சாரமாக எசன்ஸாக

கந்த புராணத்தை படிக்க வருகிறவர் 18 புராணங்களையும் படித்தார். அதனுடைய சாரம் என்னன்னு சொல்றார். 18 புராணங்களுடைய சாரம்

மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் புண்ணியம். பரோபகாரம் இதம் சரீரம், பரோபகார புண்ணியாய, முடிந்த அளவு வாக்காலே மனசாலே காயத்தாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும். இதான் 18 புராணத்தினுடைய சாரம். இந்த 18 புராணங்களையும் வியாச பகவான் சொன்னார். அதில் 10 புராணம் சிவபுராணம், 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 புராணம் சூரிய புராணம், 1 அக்னி புராணம், ஆக 18. இந்த 18 புராணங்களில் கிரந்த எண்ணிக்கை 400,000. கந்த புராணம் மட்டும் 100,000, மற்ற 17 புராணம் சேர்ந்து 300,000. அளவினாலும் தெரியது, காலத்தாலும் சிறந்தது கந்த புராணம். கந்தன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பராக்கிரமுடைய வலிமையை வற்ற செய்கிறவன். சத்ருன் சோஷய தீச்சி ஸ்கந்தகா என்று நிகழ்ந்து பேசுகிறான். பகைவன் இருக்கணும்னா அவனுடைய கொடுமை இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இருக்கணும்னா சேட்டை பண்ணக்கூடாது. பாவக்காய் இருக்கணும் கசப்பு இருக்கக்கூடாது. வெண்டைக்காய் இருக்கணும் குழகுழப்பு இருக்கக்கூடாது. மற்ற நூல்களிலே பகைவனை அழித்து விட்டதாக வரும். ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்று விட்டார். நரசிம்மசுவாமி அந்த இரண்ய கசிவை கொன்று விட்டார். கண்ணபிதான் கம்சனை கொன்று விட்டார். முருகப்பெருமான் சூரபன்மனை கொல்லவில்லை. அவன் சேவல மயிலுமாக வந்தான், அதை வாகனமும் கொடியுமாக கொண்டார். கொடியவனை அடியவனாக ஆக்கி கொண்டார். அவன் ஆட்சி பீடத்தில் இருந்தபோது 1008 அண்டங்களும் அச்சத்தினாலே வணங்கின. அவன் மயிலும் சேவலுமாக ஆனவுடனே அண்டகோடிகளெல்லாம் அன்பினாலே வணங்குகின்ற. ஒரு மகான்களை வணங்குகிற போது அன்பு இருக்கும், அதிகாரி வணங்குகிற போது அச்சம் இருக்கும். கெடுதல் பண்ணுவாரே, இங்கே வணங்குவான், அந்த பக்கம் போய் முகத்தை சுழிப்பான். ஆகவே அவன் மயிலும் சேவலுமாக ஆனான். மயில் என்பது விந்து, சேவல் என்பது நாதம். விந்து நாத ஓசைக்கு தூரமான பிரணவத்தை எழுதி காட்டுகிறது மயில். மயில் ஆடுகிற போது ஓங்காரம், அந்த பிரணவத்தை ஒலியினால் தெரிவிப்பது சேவல். அது நாதம், இது விந்து. அதான் அருணகிரியார் நாதபிந்து கலாதி நமோனமே. அந்த கந்த புராணத்தை முருகவேல் திரு அவதாரம். ஒவ்வொரு பொருளுக்கும் லட்சணம் உண்டு. ஆண்கள்னால் வீரமாக இருக்கணும், தாய்மார்கள்னால் நாணமாக இருக்கணும். இப்போ இந்த கடவுளுக்கு என்ன லட்சணம்? 8 கை 12 கண்ணல். பிறப்பு இறப்பு இல்லாதவர் பெருமான் இறைவன். வேதத்திலே சிவபெருமானை பற்றி சொல்லுகிற போது அஜம் துருவம் சிவம் என்று சொல்லு. அஜம்னா பிறப்பு இல்லாதது, துருவம்னா அசைவு இல்லாதது, சிவம் பரம்பொருள். இறைவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது என்று மாணிக்கவா சொன்னார். தாயுமிரி தந்தையிலி தாந்தனியன் காணேரி. இது அருணகிரிநாதர். பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறவான் இரவான் முருகன். எல்லா சுவாமிக்கும் ஜெயந்தி உண்டு. நரசிம்ம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, ஸ்ரீராம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி. முருகனுக்கோ சிவனுக்கோ ஜெயந்தி என்றது கிடையாது. பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருந்தகை சிவபெருமான். சிவம் என்பது மணி, முருகன் என்பது ஒளி. சிவனும் முருகனும் ஒன்று. முருகன் வேறு சிவன் வேறு என்று எண்ணினால் பாவம். அந்த பாவத்தை செய்துதான் சூரபன்மன் அழிந்து விட்டான். ஆகவே சிவனுக்கு அந்நியமாக முருகனை எண்ணக்கூடாது. ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் என்றால் நம்போல் விரிவிதன் யாண்டு நின்றான் என்று சிவபெருமான் கூறுகிறார்.

அது சிவனே முருகன், முருகனே சிவன். அப்போ அவதாரம் கிடையாது, பிறந்தார் என்பது கிடையாது. தேவர்கள் பொருட்டு மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அவதாரம் என்ற சொல்லுக்கு இறங்குவது என்பது. அதிகமான வெயில் வந்தால் மழை வரும். அப்படி சூரபன்மன் ஆட்சி கொடுமை அதிகம் ஆன உடனே தேவர்களையும் தேவ மாதர்களையும் கால வரம்பின்றி சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு தகர டின்னிலே உப்பில்லாத கஞ்சியை கொடுத்து, குடி, அவன் கையை காலை ஒடி, அவன் தலையில் போடு இடி. வினாடிக்கு வினாடி வேதனை. நெல்லிக்காய் பிரமாணம் ராட்சச கொசு வந்து ஊசி போடும். இப்படி எத்தனை காலம், 108 யுகங்கள் ஒன்றாய் இறந்தார். அந்த வேதனையினாலே தாங்க முடியாத தேவர்களும் தேவ மாதர்களும் வெந்துன்னு வந்து எல்லாரும் கைலாசத்துக்கு போனேன். அங்கே பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்றான் உமாதேவியார். சிவபெருமான் செக்கச்சவேல் இருப்பார். அப்படி சிவபெருமானுடைய நிறத்தை பவளம் உற்று பார்க்குதான்.

உமாதேவியார் பேசுகிற போது இவ்வளோ சித்திப்பு எனக்கு இதேன்னு தேன் தந்து உத்து பார்க்குறேன். தே நோக்கும் கிளி மழலை உமை கேள்வன், இந்த அழகான நிறம் எனக்கு இல்லையேன்னு பவளம் நோக்குதான். செழும் பவளன் தானோக்கும் தழலுருவாம் சங்கரனை, சங்கரன்னா ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கிறவன் சங்கரன்.

குழந்தைகளோ மனைவியோ சிவப்பா இருந்தா உவப்பா இருக்கும். தனியில போற போது கணவனார் சிவப்பா இருந்தா மனைவி ஒட்டி உட்காருவார், இல்லைன்னா ஒட்டி உட்காந்துருவார். சிவப்பை யாரும் விரும்புவார். பரமேஸ்வரன் செக்கச்சலேன்னு இருப்பார், அந்த ரிஷபம் வெள்ள வெளியேன்னு இருக்கும், அம்பாள் பச்சை பசேன்னு இருக்கும். அந்த பரமேஸ்வரனுடைய சந்நிதியிலே சேர்ந்த தேவர்கள்

இறைவனே உன்னை நாங்கள் என்ன என்று புகழ்வோம். மன்மதனை எரித்தாய். மன்மதன் எல்லாருக்கும் ஆசையை விளைவிக்கின்றன. கரும்பு வில்லுகார் நாராயண இதயத்திலே பிறந்தவன் மன்மதன். ஆனால் இந்துக்களுக்கு ஒரு மன்மதன், முஸ்லீமுக்கு ஒரு மன்மதன், கிறிஸ்துவருக்கு ஒரு மன்மதன், வடநாட்டுக்கு ஒரு மன்மதன், தென்னாட்டுக்கு ஒரு மன்மதன் என்று கிடையாது. எல்லாருக்கும் அவனா காமன், காமனாக இருந்து வேலை செய்வான். கரும்பு வில்லவனுக்கு ராமர் பானம் போட்டால் ஒன்று ரெண்டாகும், அர்ஜுனர் பானம் போட்டால் ஒன்று ரெண்டாகும், மன்மதன் பானம் போட்டால் ரெண்டு ஒன்றாகும். அந்த காமனை எரித்தவன் பரமேஸ்வரன், காலனை உதைத்தவன் பெருமானே. இந்த கால சம்ஹாரமூர்த்தி அகிலாண்டவோடு பிரம்மாண்ட நாயகனாகிய தேவதீருக்கு இது ஒரு பெருமையாகும். புல்லிய புறம் பொடித்ததுவும் உனக்கு

பாப்தியே கிடையாது இறைவனை புகழ்வது. அவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் அவாங் மனோகோச்சர். இந்த கர்ம வாக்கினாலே அவனை அடைய முடியாது. புத்தங்களை படித்து ஆண்டவனை அடைய முடியாது. ஏணி வச்சு மாடி மேலே ஏறலாம், எவரெஸ்டுக்கு ஏற முடியாது. வாழை நாராலே மலர் தொடுக்கலாம், மதையானையே கட்ட முடியாது. புத்தக ஞானத்தாலே இறைவனை காண

நந்தி அலங்காரம் இந்த நூல்களை வாசித்து காணுண்ணாதல் பூசித்து கூட உண்ணா கிரியா மார்க்கத்தாலும் ஆண்டவனே அடையும். வாய் விட்டு பேச உண்ணாதது சுவாமி தேவதீரை எங்கனம் புகழ்வோம். நாங்கள் 108 உகங்களாக சூரபன்மனாலே வேதனை அடைகின்றோம். தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட பாவம் இன்னும் தீரவில்லையா ஆண்டவனே? சிவனின்றி செய்த தட்ச யஜ்ஞத்திலே நாங்கள் கலந்து கொண்டது மிகப்பெரும் பாவம். 108 உகங்களாயும் அந்த பாவம் போகவில்லையா? எங்களை வினாடிக்கு வினாடி வாட்டி வதைக்கின்றான், காத வரம்பின்றி சிறையில் அழைத்திருக்கின்றான். எம்பெருமானே கருணைக்கடலே கிருபாநிதி, ஒரு குமாரனை கொடுக்கணும். பரமேஸ்வரனை பற்றி தேவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 வரியை படிச்சுக்கிட்டால் சித்தாந்தம் அத்தனையாக இருக்கும். என்ன சொன்னார்?

சைவ சித்தாந்தம் அத்தனையும் இந்த மூணு வரி இருக்கு. வைட்டமின் பில்ஸ் மாதிரி கடவுளுக்கு ஆரம்பம் கிடையாது. ஆதியும் நடுவும் ஈரும் அவருக்கு உருவம் கிடையாது. அருவமும் உருவும் இன்றி கடவுளுக்கு காரணம் கேட்கக்கூடாது. ஏன் சுவாமி நீ படுத்துங்கிறேன்னு ரங்கநாதர் கேட்கக்கூடாது. ஏன் சுவாமி நீ ஆடுறையே கால் வலிக்கிறியான்னு நடராஜாவை கேட்கக்கூடாது. அது அவர் இஷ்டம். ஆண்டவனுடைய செயல்களுக்கெல்லாம் காரணம் கேட்கக்கூடாது. ஏன் படுத்துங்கிறேன்

ஆடுறார். எல்லா பழங்களுக்கும் கொட்டையை உள்ளே வச்சார். ஆரஞ்சு பழம், தர்பூசணி பழம், மாம்பழம், ஒரே ஒரு பழத்துக்கு கொட்டையை மேலே வச்சார். நான் நினச்சா உள்ளே வைப்பேன், மேலே வைப்பேன், நீங்கள் யாரும் என்ன கேட்கக்கூடாது. அவன் அகடித கடனா சாமர்த்தியம் உள்ளவன். ஆகின்ற காரியத்தை ஆகாதபடி செய்வார், ஆகாத காரியத்தை ஆகின்றபடி. எல்லா செடி கொடிகளும் பூத்து காய்க்கும். இந்த பூசணி காய்ச்சி பூக்குது, அரும்பு இருக்கிற போதே பின்னாலே பிஞ்சிருக்கு.

வேதங்களெல்லாம் கடந்து நின்றவன் இறைவன். சுவாமி, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். ஒரு குமாரனை நீங்கள் தர வேண்டும். அதுக்கு மேல நின்பால் அந்த குமாரன் தங்கள் கிட்ட இருந்து வரணும், கௌரி கிட்ட இருந்து வரக்கூடாது, தேவரீகத்திலிருந்து குழந்தை வரணும். இதுவரைக்கும் உலகம் தோன்றினால் தொட்டு இன்று வரைக்கும் ஆண்கள் பிரசவ விடுதின்னு கிடையாது. குழந்தை பேரெல்லாம் தாய்மார்களுக்கு தான் உண்டு. ஏன்னா தாய்மார்களுக்கு பொறுமை அதிகம், அந்த கருவை சுமக்கின்ற பொறுமை. ஆம்பளைகளுக்கு பொறுமையே கிடையாது. அதனால தான் மருத்துவ விடுதியில் நர்சு வேலைக்கு பெண்களையே வைக்கிறான். ஆண்களை நர்சு வேலையை வச்சா பேஷண்ட்டு வெந்நீர் கேட்டால் ஒரு முறை கொடுப்பான், ரெண்டு முறை கொடுப்பான், மூணாவது முறை கொடுப்பான் அடி. இங்கே தேவர்கள் சொல்லுகிறார்கள், குமாரனை நீங்கள் தர வேண்டும், அம்பாள் கிட்டேருந்து வரக்கூடும்.

இன்னொரு வார்த்தை சொல்லுகிறவர்கள் மாலையனாதி வானவர்கள். பிரம்மா சொல்றார், சரஸ்வதிக்கு நாயகன் என்ன சொன்னார், நின்னையே நிகழ்க்க என்றால் தாங்கள் தருகின்ற குமாரன் தங்களுக்கு சமானமாக இருக்கணும்னு. சிவனுக்கு சமானம் கிடையாது, சமான ரஹிதம் திபம்னு வேதம் சொல்லு. தனக்கு ஓமை இல்லாதான் என்று தெய்வ புலவர் வள்ளுவர் சொல். சமானம் இல்லாத இறைவனை பார்த்து உனக்கு சமானமான குழந்தைய கொடுன்னு சொல்லுகிறவர்கள் படித்தவர்கள். என்ன அர்த்தம், நீயே குழந்தையாவானது அப்படி டைரக்டாக சொல்லக்கூடாது, கடவுளுக்கு கட்டளை இட்டதாக ஆகும். நான் போய் சுவாமிகிட்ட விண்ணப்பம் போடலாம், ஒரு மயுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் கொடுன்னு கேட்குறேன், வேண்டும். சில தாய்மார்கள் கணவனை பார்த்து சொல்லுவாங்க, எதை போட்டங்களே சாப்பாடு வாங்கினா கற்றலை இட்டதாகாது. சில வீடுகளை வாயில் போட்டும்போ அவன் என்ன பாவம், எதை போட்டோமான்னு அந்த பண்போடு கேட்பான். நீயே குழந்தையாவா என்பது பொருள், அப்படி நேரடியாக சொல்லக்கூடாது,

இப்படி தேவர்களும் முறையிட்டார். பெருமானே, தேவரீருக்கு சமானமான குழந்தையை தேவரீரே தர வேண்டும். இப்ப சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். 5 திருமுகங்களை உடையவன் இறைவன். ஈசான முகம் இப்படி மேல் நோக்கியது ஆகாயம், தத்புருஷ முகம் கிழக்கு நோக்கியது, அகோர முகம் தெற்கு நோக்கியது, வாமதேவம் வடக்கு நோக்கியது, சத்யோஜாதம் மேற்கு நோக்கியது. 5, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம். ஞானிகளே பார்க்கக்கூடிய அதோ முகம் ஒன்று உண்டு, அது கீழ் நோக்கியது. அது எல்லாருக்கும் தெரியாது, சிவஞானிகளுக்கு தான் தெரியும். அந்த அதோ முகமும் வெளிப்பட்டது. அப்போது இன்னொரு முறை சொல்லுறேன், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோ. இப்போ பரமேஸ்வரனுக்கு 6 முகம், 6 கண் சந்திரன், 6 கண் சூரியன்.

ஆறு கண்ணு அக்னி, அது மூணு பதினெட்டு நேத்திரங்கள். அந்த ஆறு அக்னி கண்ணை திறந்தார், ஆறு அறுத்தரின் ஜோதி உலகங்களெல்லாம் வெதித்தி கொண்டு பெரிய உஷ்ணம், தேவர்கள்லாம் மூளை கொத்தராக ஓடினாங்க.

இத்தனை பேர் ஓடியது பெரிய காரியம் இல்லை, பராசக்தி பயந்து ஓடினாலும். அப்படி ஓடிய தேவர்கள் மீண்டும் கைலாச மலைக்கு வந்தார். ஏன், கப்பலில் உச்சியிலே 50 காகங்கள் இருந்தன கொடிமரத்தில். மாதவி கப்பலை நடத்தி விட்டான், 1000 மைல் போச்சு நடுக்கடல். இந்த காகங்கள் எச்சமிட்டன. மாதவி தடியெடுத்து அடித்தார். அடிக்கு பயந்து காகங்கள் பறந்தன. நடுக்கடல் எங்க போகும்? நடுக்கடல்ல மாதவி அடிச்சா காகங்கள் எங்க போகும்? பேர்ந்தும் கப்பலுக்கு தான். அடித்தாலும் அணைத்தாலும் ஆண்டவன் தவிர வேறு யார் துணை? பால் கொடுக்கிற குழந்தைய அம்மா அடிச்சா காவல்துறைக்கா போகும்? அம்மா கிட்ட தான். தாய் அடிக்க பால் குடிக்க தழுவுதல் திருஷ்டாந்தம். கலந்தலை காகம் ஒத்தார். சுவாமி, நாங்கள் குழந்தை வேண்டுமென்றால் நீ அக்னியை கொடுத்தீ, குழந்தை தான் கொடுத்துருக்கிறேன், உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு மகாராஜாவிட்ட ஒரு புலவன் போனான், பால்ய நண்பன். மகாராஜா, நான் 6 குழந்தை வச்சுங்கிறேன், வருமேன். ஒரு தடியன்கான்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில், வெள்ளப்பூச்சினிக்கு ஒன்று. ராஜா, ஒரு 10 ரூபா கொடுக்கூடாதா, ஒரு 5 ரூபா கொடுக்கூடாதா, இந்த வெள்ளப்பூத்தினிக்கா இது 1.5 ரூபா வேறு எப்படி தூக்கும்போது? மன்னர் பெருமான் தருகிற போது மறுக்கக்கூடாது. நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான், ரொம்ப விசனத்தோடு அந்த வெள்ளப்பூத்தினிக்காயை தலைவ வச்சு 3 நாள் நடந்து வீட்டுக்கு வந்தார். பிள்ளைகள்லாம் காத்துக்கு, ராஜா என்ன கொடுப்பார்? பூத்தினிக்கா. அவன் ராஜாவா பூஜாவா? இதை போய் தூக்காந்தியே, உனக்கு ஞானம் இருக்குதா? அந்த அம்மா வாத்தலை போட்டு உடைச்சா அது வந்து வயிறு நெக்கலத்து வயிறத்தோடு இந்த பூத்தினிக்காய் நிறைய அணிகலன். நேராக கொடுத்தா அந்த வழியில் எவனாவது கேட்பான், இது எங்கே செஞ்சேன்னு. பூத்தினிக்காய் கிட்ட எவன் வருவான்? அந்த பூத்தினிக்காய்க்குள்ளே நவரத்தனம் வைத்தது போதே இந்த நெருப்பு உள்ளே நான் குழந்தையை வச்சிருக்கிறேன் என்று சுவாமி அப்படி பார்த்து அருளினார். அந்த அருட்பெரும் ஜோதிகள் வானத்திலே நின்று, வானிலே இருந்து வாயிலே வந்து, வாயுவிலிருந்து தேய்வுக்கு வந்து, தேய்விலிருந்து அப்புவுக்கு வந்து, அப்புவிலிருந்து புனல். ஆகாசம், காற்று, நெருப்பு, தண்ணீர், பூமி. சரம்னா தர்பை, வனம்னா காடு, சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கையிலே அந்த 6 அருத்தரின் ஜோதியும் சேர்ந்து ஒரு அடுக்கு தாமரையிலே

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கந்தபுராணத்தில் முருகவேல் திரு அவதாரம் என்ற தலைப்பில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆற்றிய இசை சொற்பொழிவு.
1: அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகனாகிய முருகப்பெருமான் சரவண பொய்கை, சரம் என்றால் தர்பை, வனம் என்றால் காடு, தர்பை காடு. ஆதிசைவ பெருமக்கள் இறைவனுடைய ஆற்றலை கும்பத்திலே கொண்டுவதற்கு கலாகலசம் செய்வார், அது தர்பை கைத்தலை செய்வார். தர்பைக்கு மின்சாரத்தை இழுக்கிற ஆற்றல் உண்டு. அந்த தர்பை வன

தங்கம் ஒன்று, செயின், மோதிரம், வளையல், ஒட்டியானம் பலவேறு அணிகரங்களாக ஆகின. மண்ணு ஒன்று, சட்டி, பானை, மடக்கு, அகல், ஒரே பரம்பொருள் பல்வேறு வடிவம் தாங்கி ஆன்மாக்களுக்கு அருள்புரி. ஆகவே சிவன், திருமால், முருகன், கணபதி, தேவி வெவ்வேறு கடவுள், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று திருமூலசன். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்றார் பட்னத். பலவாய் ஒன்றாய் பிரம்மம்னா பெரிய பொருள் அர்த்தம். பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக. அந்த அருட்பெருஞ்சோதி ஒரு திருமேனியாக கொண்டு

உலகம் உய்ய எம்பெருமான் வந்து உதிக்கும். பிறந்தான் என்பது பொருள் அல்ல, மறைந்திருந்த ஆதித்த பகவான் வெளிப்படுகிற போது சூரியன் உதித்தான் என்பது போல. ஆறு திருமுகங்கள், பன்னிரண்டு திருக்கரங்கள், முருகனுக்கு பதினெட்டு கண்கள், ஒவ்வொரு முகத்துக்கு மூன்று கண்கள், சூரிய சந்திர அக்னி. அப்ப ஆறு முகத்துக்கு அறுமூணு பதினெட்டு. ஷட்பக்திரம் துவாதசபுஜம் அட்டாதச விரோச்சனம், வடமொழி ஸ்காந்தம் சொன்னது. அட்டாதசம்னா பதினெட்டு, ஐயப்ப சுவாமிக்கு படி பதினெட்டு, புராணங்கள் பதினெட்டு, பாரத பருவம் பதினெட்டு, அச்சரோணி பதினெட்டு, யுத்தம் நடந்த நாள் பதினெட்டு, ஆடி பதினெட்டு, வெய்யெழுத்து பதினெட்டு, எல்லாம் பதினெட்டு பதினெட்டு. அவர் கந்த கடவுளுக்கு பதினெட்டு நேத்திரங்கள். கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே, எந்த மிருகம் கை கிடையாது, யானைக்கு மட்டும் கை உண்டு. கண்ணின் தொழில் காண்பது, காதின் தொழில் கேட்பது, வாக்கின் தொழில் வசனிப்பது, மூக்கின் தொழில் முகர்வது, காலின் தொழில் நடப்பது, கையின் தொழில் கொடுப்பது. இந்த கையினாலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும். உதவி செய்யாத கைகாலெல்லாம் வெறும் உலக்கைகள். இந்த கைக்கு அணிகரம் எதுனா தான தர்மம். கை படைச்சவங்கெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும். யானைக்கு ஒரு கை யாருக்காவது உதவி செய்தா யானைக்கு இல்லை தானமும் தர்மம். யானைக்கு ஒரு கை, நமக்கு ரெண்டு கை. ரெண்டு கையால் அள்ளி கொடுக்கணும். ரெண்டு கையால் அள்ளி கொடுத்து செவந்து போச்சான் ஒத்தருக்கு.

நெஞ்சம் அனுதினமும் இந்து சிவந்தது சீதக்காதியின் இருகரம். ரெண்டு கையால அள்ளி கொடுத்து சீதக்காதியின் கை சிவந்து போய் சிதறி மருதாணி தலை வச்சு சிவக்கு. பாவம், நாம் எல்லாம் ரெண்டு கையால் கொடுக்கணும். நமக்கு ரெண்டு கை, இந்திரனுக்கு நாலு கை, விநாயகப் பெருமானுக்கு ஐந்து கை, தத்தாத்திரிக்கு ஆறு கை, அக்னிக்கு ஏழு கை. அக்னிக்கு ஏழு கைன்னு வெகு பேர் தெரியாது. பிரம்மாவுக்கு எட்டு கை, சிவனுக்கு பத்து கை, முருகனுக்கு பன்னெண்டு.

என்ன போயின் அர்த்தமாக கடவுளுக்கு வந்தாங்க ஆங்கு என்பது உவம உரு, வந்தது போலேன்னு அந்த ஆங்கு என்பது உவம உரு. வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய தேவர்கள் மலர் மழை பொழிந்தார். சுவாமி செக்கச்சலேனுகிறார். முருகப்பெருமான் சிவந்த நிறம், அங்கு கருட கணம் யட்சகணம் 18 கணங்கள், தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அந்த சரவண பொய்கை கைலாசம் போது அந்த கூட்டத்துக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவர் சீமன் நாராயணன். அங்கே தாய்மார்கள் கூட்டத்தில் 6 கார்த்திகை பெண்கள், அம்மா கார்த்திகை பெண்களே முருகனுக்கு பால் கொடுக்கும். நான் தான் தருவேன், இல்லை விஷ்ணு எனக்கு தான் சொன்னார் நான் தருவேன், கிடையாது எனக்கு தான் சொன்னார் நான் தருவேன். பெண்கள் கூட கலகம் வந்தால் சற்றுன்னு தீர குழாயிடுவார். 6 பேரும் போட்டிக்கிட்டுக்குன்னு நான் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன் என்று 6 பக்கம், ஒரு அம்மா கையை பிடிச்சி இழுத்தா, ஒரு அம்மா காலை பிடிச்சி இழுத்தா, ஒரு அம்மா தலை. நம்ம வீட்டு குழந்தையா இருந்தால் கை வேற கால் வேறாயிரு, அது கைலாத்து குழந்தை. 6 பேரும் எழுத்தோன்னே 6 குழந்தையாக பிரிஞ்சு விட்டார். 6 குழந்தை 6 குழந்தை.

ஓடு கிட்டி கையல் அறுவர் எடுத்த அவர் ஒருவர் ஒருவர்க்கு அவன் ஒரு ஆனவன் ஆறு பேர் எடுத்த ஆறு குழந்தையா பிரிஞ்சார். என்ன கருணை! அவங்க எப்படி எடுக்கிறான்? உவகையோடு கிருத்திகையர் அறுவர் எடுக்க அவர் ஒருவர் ஒருவர் ஆறு குழந்தையா பிரிந்தார். கண்ணன் எங்கிட்ட வந்துட்டான், ராஜா எங்கிட்ட வந்துட்டு அத்தனை பேரும் பால் கொடுத்தார். சுவாமிக்கு பசிதாகமா உண்டு, பால் உண்பார் போல நடித்தார். ஆறு சரவண பூந்தொட்டியில வச்சு

பதவி கூத்தர் தன் தீராத வைத்தியமரி தீர்த்த திருச்செந்தூர் முருகன் மேல பாடுக. அவர் வைஷ்ணவர், எடுக்கிற போதே பெருமாளுடைய பெருமையை சொன்ன. பாம்பால் உதவி தனை கடைந்து எல்லாரும் மழைக்கு கொடை பிடிப்பாங்க, அவர் இடிக்கு கொடை பிடிச்சாராம். பரிய வரையை குடை பிடித்து பசுக்கள் வெறிவி பதறாமல் காம்பால் இசையின் துனி அழை புல்லாங்குழல் ஊதுவாராம். புல்லாங்குழல் தான் பழமையான வாத்தியம். வீணை செயற்கை, புல்லாங்குழல் இயற்கை. ஆண்டவன் அருளாலே அந்த தொலை விடும். இது நரம்புகள் போட்டு கட்டி சுத்தி சேர்க்கும். அதான் குழல் இறுதி யாழ் இறுதி என்ற என்று குழலுக்கு முதலிடம் வைக்கிறார் திருவள்ளுவர். இந்த குழல் என்ற புல்லாங்குழலை முத முதல வாய்ச்சவர் முருகப்பெருமான். குழலன், கோட்டன், குறும்பல்லியத்தன், திருமுருகாற்று, கிருஷ்ணர் முந்தா நாள் இருந்தவர். ஆகவே அந்த குழல் உயர்ந்த வாத்தியம்.

அங்க தாமரை குளம் திருச்செந்தூரிலே. அந்த தாமரையில ஆனந்தன் பெண்ணன்ன ஒற்றுமையாக வாழ்கின்றன. பொழுது விடிந்தவுடனே ஆனந்தன் இறை தேடி சென்றது. இந்த பெண்ணன் இறை தேடி வாழ்கிறது. இந்த பெண்ணன்னங்களுக்கெல்லாம் பசி பாவம், காலையிலிருந்து ஒன்றும் சாரு. திருச்செந்தூரிலே கன்று போட்ட எருமை 15 லிட்டர் பால் மடியில் சுரந்துருக்கு. அது தண்ணீர் விடாய் கட்டுத்தறிய அறுத்துக்கினு தாமரை குளத்துக்கு வந்தது. அதுக்கு நைஸாக குடிக்க தெரியாது. குளத்தில் இறங்கி ஒரு கலக்கு கலக்கு வரால் மீன் அதன் மடியில் இடிச்சது. கண்ணுக்குட்டி தான் இடிக்குது என்று 15 லிட்டர் பாலை தண்ணீரை விட்டுருச்சு. திக்க நீரிலே கலந்த பாலை பிரித்து அருந்துகிற ஆற்றல்

வண்ணங்களுக்கும். நம்முடைய கணவன்மார்கள் இறை தேடி போனார்கள், நமக்கு இறை தேடி வருகிறது என்று ஒவ்வொரு அன்னங்களும் தாமரை விட்டு இறங்கி நீரிலே கலந்த பாலை பிரித்து அருந்தி கணவனுக்கு பாதின்னு விட்டுதான். இந்த பழைய காலத்து அன்னம் எல்லாம் சாப்பிட்டு வெறும்பான கருத்து வைக்கிறார். அதை சொன்னார் பகவி கூத்தர். எப்படி சொன்னார்?

அந்த கார்த்திகை பெண்கள் தாளாட்ட, தாளுனா நாக்கு, நாவை அசைப்பதற்கு தாளாட்டு. ரெண்டு எழுத்து சொன்னால் நாக்கு அசையும், லா ஒன்று ராவு, அண்ணன் நீனா வருடர் அளவரும் நன்னூர், ரா ரா ரா ரா நாக்கு அசையும், ஆனால் அர்த்தம் இருக்காது அதுக்காக.

ஆறாவது அறிய முடியும். நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு தாய. போன ஜென்மத்தில் நீ யாரோ நானாரோ. தொட்டிலில் போனதே வேதாந்த வாக்கு. கீதையில் பகவான் சொன்னார், யா மாதா புனப்பத்னி. அம்மாவே மனைவியாக வருவாளாம் மறுபிறப்பு. சில வீடுகளில் கணவன் மனைவி ஓயாத ரகளே சண்டை, எல்லாம் ஜென்மாந்திரப்படி நடக்கும். அதுதான் அந்த அழகான அந்த பாட்டு. இப்படி ஆறு கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை வளர்க்கிறார்கள். அம்பாள் முந்தி அஞ்சு ஓடினாலே அவருடைய திருவடியில் இருக்கிற சிலம்பிலிருந்து ஒன்பது மணிகள் சிந்தின. மாணிக்கம், மரகதம், முத்து, பவளம், ரத்தனம், வைரம், வைதூரியம், கோமேதம். அந்த ஒன்பது மணிகளிலே அம்பிகனுடைய நிழல் பட்டது. நவசக்திகள் வெளிப்பட்டார். மாணிக்கவல்லி, தரளவல்லி, வைரவல்லி, வைதூரியவல்லி, கோமேதகவல்லி. பரமேஸ்வரன் அருட்கண்ணாலே பார்த்தார் அந்த ஒன்பது சக்திகளும் கருவடைந்து நீண்ட நாள் கருச்சு வந்து அங்கேயே யோகம் பயில்கிறார். பரமேஸ்வருடைய கட்டளையின்படி நாபியின் வழியாக ஒன்பது புதல்வர்கள் தோன்றினார்கள். அவங்க தான் நவவீரர்கள், முருகனுடைய தம்பிமார். ராமருக்கு மூன்று தம்பி, பரதன், லட்சுமணன், சத்ருகன். அதே மாதிரி விநாயகருக்கு மூணு தம்பி, வைரவர், வீரபத்ரர், வேலவர். இங்கே முருகனுக்கு ஒன்பது தம்பி,

தம்பி இருந்தா ரொம்ப நல்லது. மனைவி உடையான்னு விருந்துக்கு அஞ்சான், நாலு பேர் இட்டு போவான், சம்சாரம் போடுவான். தாய்மார்களுக்கு விருந்து வைப்பதிலே பிரியம். மனைவி உடையான் விருந்துக்கு அஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். முருகப்பெருமானுக்கு 9 தம்பிமார். எம்பெருமான் கைலாசத்தை விட்டு உமாதேவியோடு சரவண பொதிக்கு எழுந்தருளினார். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கிண்ணர்கள், தேவி ஒன்று குழந்தைய எடுன. அங்கே 6 குழந்தைக்குது. ஒவ்வொரு குழந்தையா எடுத்து முத்தம் கொடுத்து விட்டுட்டு அடுத்த குழந்தையை தூக்கணும். அந்த குழந்தைகள் மேல உள்ள பாசம் 6 குழந்தைய ஒன்றா சேர்த்தால் அது ஒன்றாகிறது. இப்ப 6 திருமுகம், 12 தோள்கள், 18 நேரம்.

நவரத்தன் பதித்த தங்க கிண்ணத்திலே சிவஞான பாதை ஏந்தி குழந்தை கையில கொடுத்த உண்ணாமுதை அபீத குஜாம்பர் கந்த கடவுளும் வாய் வைத்து பால் உண்ணது. அந்த சிவஞான பால் இது அருணகிரியார் எப்படி சொல்றாரு, அவர் மாதிரி யார் சொல்றாங்க,

மலைமங்கை மலைமங்கை பார்வை. நகில் நகில்னா திருமலை. நகில் இணை இரண்டு ஸ்தனம், அம்பாளுக்கு இரண்டு ஸ்தனங்கள். என்ன அர்த்தம்? பரஞானம் அபரஞானம். அந்த இரண்டு ஸ்தனங்கள் பரஞானம் அபரஞானம் வருவது ஞானப்பால் சிவஞானப்பால்.

கைலாயத்துக்கு கொண்டு போனார். இந்த பக்கம் சிவம், அந்த பக்கம் சக்தி, நடுவே முருகன். சிவம் சக்தி, மத்தியில முருகன். என்ன அர்த்தம்? சத்து சிவபெருமான், சித்து பார்வதி, ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம், ஒரே தெய்வம் சச்சிதானந்தமாக வீத்து நெய் என்பது. அது விதவிதமாக விளையாடும், ஆறுமுகமாக விளையாடும், அஞ்சு முகமா, நாலு முகமா, மூன்று முகமா, மகமேறிய தலைகீழான இடம், அட்ட குலாச்சல பர்வதங்களை தேர்வு விட்டும், கடல் திடலாகும், அற்புதம் அற்புதமாக அந்த குழந்தை விளையாடும். ஞானமே வழிவாகி உமாதேவியார் எம்பெருமானை பணிந்து, சுவாமி இந்த குழந்தை இவ்வளோ அற்புதமாக விளையாடுகின்றதே, இந்த குழந்தையின் பெருமை என்னன்னு கேட்டேன். தேவி, பிராமணர்கள் தவ முனிவர்கள் என்னை ஒருமுறை வேதத்திலே பிரணவ சப்தம் சொல்லி அழைப்பார்.

வேதத்துக்கு ஆர்வம் அடங்குது. இன்னொரு முறை சொல்லணும்னு விருப்பான். இலக்கணத்தே ஒரு வார்த்தையை மூன்று முறைக்கு மேலே சொல்லக்கூடாது என்று வரம்பு விதித்திருக்கு. அந்த இலக்கணத்தை வேதம் மீறக்கூடாது. அதனாலே மூன்றாவது சொன்ன சுப்பிரமணிய சப்தத்தை ஒரு மாத்திரை நீட்டி

திருச்செந்தூர்ல இருக்குதுன்னு சொன்னா வைஷ்ணவர் ஒத்துக்க மாட்டார், அது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்னா சைவர் ஒத்துக்க மாட்டார், சிதம்பரம்னு. சிதம்பரம்னா இஸ்லாம் ஒத்துக்க மாட்டார். அவர் நாகூர்ல, நாகூர்லன்னா கிறிஸ்தவர் சொல்லுவார், வேளாங்கடி. அவரவர்கள் தங்கள் சமயத்துக்கு ஏற்றவாறு சொல்லுவார். எல்லாரும் சொல்வதும் உண்மை. என் கடவுள் எல்லா இடத்துலங்கிறாரு. அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமா, என் வேளாங்கண்ணியில் இல்லையா, நாகூர்ல இல்லையா, திருச்செந்தூர்ல மட்டுமா இருக்குது? எல்லா இடங்களையும் நீக்க வர நிறைந்திருக்கின்றான் இறைவர். ஆனா விசேஷமான தங்கிற இடம் இது, மேலை வெளி. இந்த இடம் சகஸ்ராரம். மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் ஆண்டவன் இந்த மேலை பெருவெளியிலே ஒளிமயமாக இருக்கு. அதுக்காக தான் கோயிலுக்கு போனால் நம்ம தலைக்கு மேலே கைக்கு, அங்கே மூலத்தானத்திலும் சுவாமிக்கிறார், இங்கே மேலே பெருவெளியிலே இருக்கிறார். ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே வணக்கமாக இப்படி முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார். தலைக்கு மேலே கைகூப்பி வணங்க வேண்டும். மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடல் வள்ளல் பெருமானாருக்கு இந்த உச்சியிலே ஒளி தெரியும். இப்பவும் சில மகான்கள் படத்திலே உச்சியில ஒளி போடுவான்.

இறைவனுக்கு ஜாதியும் குலமும் கிடையாது. ஜாதி வேறு குலம் வேறு. ஜாதி என்பது மாகாண பிரிவினை, குலம் என்பது மாவட்ட பிரிவு. தமிழ் மாநிலம், கேரள மாநிலம், ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம், திருச்சிராப்பள்ளி ஜில்லா, கோயம்புத்தூர் ஜில்லா, அது மாவட்டம். நான்கு ஜாதி, தேவ ஜாதி, மனுஷ ஜாதி, மிருக ஜாதி, பட்சி ஜாதி. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் செட்டியார் முதலியார்னு சொல்லக்கூடாது, மனுஷ ஜாதின்னு சொல்லணும். ஜாதி என்பது அந்த நாலு பிறப்பை குறிக்கும். குலம் என்பது அந்தன், அரசன், வைசியன், வேளாண். தனிந்த சிந்தை உள்ளவர் அனர், பொதுகளை அடக்கி ஆளுகிறவர் அரசர், பிறரை வசீகரிக்கின்றவர் வைசியர், பிறர் உதவி செய்கின்றவர் வேளாளர். வேளாளர்னா உதவி செய்கிறவர், ஏதாவது உதவி செய்வர். இதெல்லாம் கடந்தவன் ஆண்டவன். ஜாதி குலம் இரது அன்பரு சொன்ன யோமம் அது தாப்ப தப்பதமர வந்தினில் கடல் பெறுவே. இந்திரிய தாப தபங்கள் அற்று இறைவனை அடைவு. தேவி என்னை பிரம்மண்யன் என்று அடியார்கள் சொல்லுவார்கள், முருகனை சுப்பிரமணியம். நான் காலத்திலே அருள் செய்வேன், அவன் அகாலத்திலே அருள் செய்வான்.

போற்றினுக்கு அருள வல்லான், அருளான அருள வல்லான். சில பேர் டாக்டரு பில் கொடுத்தாருனா நாம் ஏன் செத்து போடுறேன்னு தோணும், சில பேர் பில்லு கொடுத்து நோயும் தீர்த்து பணமும் கொடுக்கும். அப்படி ஆண்டவன் அருள வல்லான். தேவி, முருகன் பெருமை நான் சுருக்கமாக சொன்னேன், இதை விரிவாக சொன்னால் வருஷ கோடி சதயிரத்தி 100 கோடி வருடங்கள் சொன்னாலும் என்னாலே ஆகாது. அப்படி முருகப்பெருமான் சகலலோக ஏகநாயகனாக அவன் விளங்குகின்றான். அவனை நினைவாருக்கு எல்லா நலன்களும் இகபர சௌபாக்கியங்கள் உண்டாகும். இகத்தை தருகின்றவள் பார்வதி, பரத்தை தருகின்றவள் பரமசிவம். பரமசிவத்துக்கு 5 முகம், பார்வதிக்கு 1 முகம். கலியுகத்தில் சிவன் கோயிலுக்கும் அம்பாள் கோயிலுக்கும் அடைய வேண்டாம். அம்மா முகம் 1, அப்பா முகம் 5, 6 முகமாக என்ன வணங்கினா இகபர சௌபாகியம் அருள்வாயே

இதை விரிவாக சொன்னால் வருஷ கோடி சதயிரத்தி நூறு கோடி வருடங்கள் சொன்னாலும் என்னாலே ஆகாது. அப்படி முருகப்பெருமான் சகலலோக ஏகநாயகனாக அவன் விளங்குகின்றான். அவனை நினைவார்க்கு எல்லா நலன்களும் இகபர சௌபாக்கியங்கள் உண்டாகும். யுகத்தை தருகின்றவள் பார்வதி, பரத்தை தருகின்றவர் பரமசிவன். பரமசிவத்துக்கு அஞ்சு முகம், பார்வதிக்கு ஒரு முகம். கலியுகத்தில் சிவன் கோயிலுக்கும் அம்பாள் கோயிலுக்கும் அடைய வேண்டாம். அம்மா முகம் ஒன்று, அப்பா முகம் அஞ்சு, ஆறு முகமாக என்னை வணங்கினால் இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று எம்பெருமான் இந்த அபய வரத்தோடு இருக்கின்றார் என்று சொல்லி எல்லாரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகனுடைய கருணையை பெற்று எல்லா நலன்களும் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்.

இதுவரை கந்தபுராணத்தில் முருகவேல் திரு அவதாரம் என்ற தலைப்பில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆற்றிய இசை சொற்பொழிவினை ஒளிக்களஞ்சியத்திலிருந்து வழங்க கேட்டீர்கள்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு. நேரம் 10:55. எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz எஃப்எம் ரெயின்போ 102.1. நாளை ஒலிபரப்பாக உள்ள சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். காலை 6:35 உழவே தலை வேளாண்மை செய்திச் சுருள், உழவர்களுக்கான அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம். காலை 7:05 காலை மலரில் தமிழமுதம் வழங்குகிறார் கவிஞர் ஜி வெங்கட்ராமன் அவர்கள். 7:35 மருத்துவ நேரம் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவ விக்னேஷ் அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். காலை 9:00 அதுவா இதுவா வசந்த அழைப்பு இந்நிகழ்ச்சி எமது எஃப்எம் ரெயின்போ 102.1. பாலின சமத்துவத்தை உறுதி செய்வது பெண்களின் பொருளாதார சுதந்திரமா, ஆண்களின் வீட்டு பொறுப்பு பங்களிப்பா, இந்த தலைப்பில் நிகழ்ச்சி அமைகிறது. காலை 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள் எஃப்எம் ரெயின்போவில். வாழ்வை மாயம், மின்சார கண்ணா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கும். நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் ஒரு கைப்பிடி கனவு என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 1:30 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். நேர்களே, பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், கால்நடை வளர்ப்பில் மாற்றுத் தீவனங்களின் பங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம், பெண்கள் சமத்துவ நாள் உரையாடல் இடம்பெற கேட்கலாம். உயர் தொடர்ந்து உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னத தொழில்கள், தொழில் முனைவோர் என் விஜயா, எம் சரண்யா ஆகியோர் பங்கேற்பில். பிற்பகல் 3:00 செய்தூரல், மாலை 4:00 வண்ணக்கோலங்கள், 5 ஒரு நம்பர். நேர்களே, மாலை 6:02 ஆரவாரம், 6:15 உணவே மருந்தில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள் வழங்கும் ஒரு சில ஆலோசனைகள். 7:02 உற்சாகம் உச்சம், எனக்கு பிடித்த புத்தகம் த சீக்ரெட், ஆதிக் நிஷா அவர்கள் பங்கேற்பில். நாளை இரவு 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் வரப்பு பயிர் பூந்தோட்டம் ஜே கார்த்திக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இரவு 8:00 இரவு இசை இனிமை,

நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில், அதாவது இதே அலைவரிசையில் காலை 9 மணிக்கு அரங்கிசி சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இதே அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையாக. நாளை காலை 10:45 உற்சாகம் உச்சம் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம் ஒலிபரப்பாகும். நாளை இரவு 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்தி மடல் இடம்பெற கேட்கலாம். இரவு 10 மணிக்கு அரங்கிசையாக ஓங்கி உலகளந்த உத்தமன் இசைச்சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் ஆர் சுந்தரராமன் அவர்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை 5:45 மணிக்கு

நேரம் 11:57. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 120, அதிகாரம் நடுவு நிலைமை. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு கொஞ்சம் கிளி. 7:25 இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை. சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:00 மலையாள கரையோரம். ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் எம் ஏ அபுபக்கர் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இந்திய விடுதலை போராட்ட வீரர் பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல் இடம்பெறும். நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்த தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். 2:15

மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் PMBNU திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை திருச்சியிலிருந்து அஞ்சலாகும். இதில் ஓங்கி உலகளந்த இசை சொற்பொழிவு நிகழ்ச்சி நிகழ்த்துபவர் ஆர் சுந்தரராமன் அவர்கள், NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.